ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: நம சிவாய.
2: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வ

ாய நம அபரிச்சேத்யாய நம கௌரீபர்த்ரே நம கணேஸ்வராய நம அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நம த்ரிவர்காய நம ஸ்வர்க சாதனாய நம ஞானகம்யாய நம.

ஈஷாய நமஹ, சுசயே நமஹ, அந்தராய நமஹ, சர்வ பிரணய சம்வாதினே நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, ஈஷாய பிநா

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய பிரிய பக்தாய நமஹ, பிரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான நிலய

நமஹ அக்னிதாய நமஹ வசவே நமஹ வசுமனசே நமஹ சத்ய சர்வ பாபஹராய நமஹ ஹராய நமஹ அமிர்தாய சாஸ்வதாய நமஹ சாந்தாய நமஹ பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ.

ீத்தபயாய நமஹ விஸ்வபர்த்ரே நமஹ நிஷாகராய நமஹ வ்யவசாயாய நமஹ வ்யவஸ்தானாய நமஹ ஸ்தானதாய நமஹ ஜகதாதிஜாய நமஹ துந்துபாய நமஹ லலிதாய நமஹ விஸ்வஸ்மை நமஹ பவதாத்மாத்மநிஸம்ஸ்திதாய.

ஸ்தம்பதாராய நமஹ, த்ரிசூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, ஷிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஶ்ராமாய நமஹ, சர்வசாசனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஶ்வதேஹாய நமஹ, சாராய நமஹ, சம்சார சக்ரப்ருதே நமஹ, அமோக தண்டினே நமஹ, மத்யஸ்தாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசினே நமஹ, பரமார்த்தாய நமஹ, பரமயசே நமஹ, சம்பராய நமஹ, வ்யாக்ரகாய நமஹ, அனலாய நமஹ, ருச்சயே நமஹ, வரருச்சயே நமஹ, வந்த்யாய நமஹ, வாசஸ்பதயே நமஹ, அஹர்பதயே நமஹ, ரவயே விரோசனாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, சாஸ்திரே வைவஸ்வதாய நமஹ, அஜனாய நமஹ.

ஆத்மாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்ய கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ,

நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

ஸ்தூபாய நமஹ, விக்ருதாய நமஹ, தண்டினே நமஹ, தாந்தாய நமஹ, குணோத்தமாய நமஹ, பிங்களாக்ஷாய நமஹ, ஹர்யக்ஷாய நமஹ, நீலக்ரீவாய நமஹ, நிராமயாய நமஹ, சஹஸ்ரபாஹவே சர்வேஷாய நமஹ, சரண்யாய நமஹ, சர்வலோகபிருதே நமஹ, பத்மாசனாய நமஹ, பரஞ்சோதிஷே நமஹ, பராவர பரம்பலாய நமஹ, பத்மகர்பாய நமஹ, மகாகர்பாய நமஹ, விஸ்வகர்பாய நமஹ, விசக்ஷணாய நமஹ, பராவரஜ்ஞாய நமஹ, பீஜேஷாய நமஹ, சுமுகாய சுமஹாஸ்வனாய நமஹ, தேவாசுர குரவே தேவாய நமஹ, தேவாசுர நமஸ்கிருத்யாய நமஹ, தேவாசுர மகாமாத்ராய நமஹ, தேவாசுர மகாஸ்ரயாய நமஹ, தேவாதி தேவாய நமஹ, தேவர்ஷி தேவாசுர வரப்ரதாய நமஹ, தேவாசுரேஸ்வராய நமஹ, திவ்யாய நமஹ, தேவாசுர மகேஸ்வராய நமஹ, சர்வதேவமயாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, தேவதாத்மனே நமஹ, ஆத்மசம்பவாய நமஹ, ஈட்யாய நமஹ, அனீஷாய நமஹ, சுரவ்யாக்ராய நமஹ, தேவசிம்ஹாய நமஹ, திவாகராய நமஹ, விபுதாக்ரவரஸ்ரேஷ்டாய நமஹ, சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ, சிவஜானரதாய நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சிகிஸ்ரீபர்வதப்ரியாய நமஹ, ஜயஸ்தம்பாய நமஹ, விசிஷ்டம்பாய நமஹ, நரசிம்ஹநிபாதனாய நமஹ, ப்ரஹ்மச்சாரிணே நமஹ, லோகச்சாரிணே நமஹ, தர்மச்சாரிணே நமஹ, தனாதிபாய நமஹ, நந்தினே நமஹ, நந்தீஸ்வராய நமஹ, நக்னாய நமஹ, நக்னவ்ரதராய நமஹ, சுசயே நமஹ, லிங்காத்யக்ஷாய நமஹ, சுராத்யக்ஷாய நமஹ, யுகாத்யக்ஷாய நமஹ, யுகாவஹாய நமஹ, ஸ்வவஷாய நமஹ, சவஷாய நமஹ, ஸ்வர்கஸ்வராய நமஹ, ஸ்வரமயஸ்வனாய நமஹ, பீஜாத்யக்ஷாய நமஹ, பீஜகர்த்ரே நமஹ, தனகிருத்தர்மத்வர்த்தனாய நமஹ, தம்பாய நமஹ, அதம்பாய நமஹ, மகாதம்பாய நமஹ, சர்வபூதமஹேஸ்வராய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, சேதவே நமஹ, அப்ரதிமாக்ருதயே நமஹ, லோகோத்தரஸ்புடாலோகாய நமஹ, த்ரயம்பகாய நமஹ, நாகபூஷணாய நமஹ, அந்தகாரயே நமஹ, மகத்வேஷினே நமஹ, விஷ்ணுகந்தரபாதனாய நமஹ, வீததோஷாய நமஹ, அக்ஷயகுணாய நமஹ, தக்ஷாரயே நமஹ, பூஷதந்தஹ்ருதே நமஹ, பூர்ஜடயே நமஹ, கண்டபரஷவே நமஹ, சகலாய நமஹ, நிஷ்கலாய நமஹ, அனகாய நமஹ, ஆதாராய நமஹ, சகலாதாராய நமஹ, பாண்டுராபாய நமஹ, மிருடாய நமஹ, நடாய நமஹ, பூர்ணாய நமஹ, பூரயித்ரே நமஹ, புண்ணியாய நமஹ, சுகுமாராய நமஹ, சுலோச்சனாய நமஹ, சாமகேயாய நமஹ, பிரியகராய நமஹ, புண்ணியகீர்த்தயே நமஹ, அனாமயாய நமஹ, மனோஜவாய நமஹ, தீர்த்தகராய நமஹ, ஜடிலாய நமஹ, ஜீவிதேஸ்வராய நமஹ, ஜீவிதாந்தகராய நமஹ, நித்யாய நமஹ, வசுரேதசே நமஹ, வசுப்ரியாய நமஹ, சத்கதயே நமஹ, சத்கிருதயே நமஹ, சக்தாய நமஹ, காலகண்டாய நமஹ, கலாதராய நமஹ, மாணினே நமஹ, மான்யாய நமஹ, மகாகாலாய நமஹ, சத்பூதயே நமஹ, சத்பராயணாய நமஹ, சந்திரசஞ்சீவனாய நமஹ, சாஸ்திரே லோககூடாய நமஹ, அமராதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ, அனபாயக்ஷராய நமஹ, காந்தாய நமஹ, சர்வசாஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுசிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய

0: நம டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 93. தேங்க்யூ.

ரமன்மேஷவசானூஷமாங்கோஷிர்வானசே அங்கிரஸ்வத் சுவத்து வதர்ஜியாச்சா மார்க்கன்னரே விஷ்ருதாயா.

அக்னௌ அஷாஆல்ஹைஹ்யுத்ஸுப்ருதான சுபப்ரிக்யஸ்வர்ஷமப்ஸாம் வ்ரஜனஸ்ய கோபாம் பரேஷு ஜாக்யே சுக்ஷிதிக்யே.

மாத்வாதானதீஷீஷே வீர்யஸ்யோபயேஏப்யஃ ப்ரசீகித்ஸாக இஷ்டௌ அஷ்டவ்யக்யத் ககுபஃ ப்ருதிவ்யாஸ்த்ரீதன்வயோஜானா சப்தசிந்தூன் ஹிரண்யாக்ஷஸ் சாவிதா தேவ ஆகாத்ததத்ரத்னா தாஷுஷேவார்யாணி.

அத்யபதிபிஸ்ஸுகேபிரக்ஷாசனோ அதீசப்ரூஹி தேவா உபாபி வதமஸ்வினோ பானஷர்மா யச்சதம்.

0: इति त्रयत्रिंशोऽध्यायः। ओम्।
1: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियोस 24/7 स्पिरिचुअल चैनल्स फ्रॉम शैवम.org। ओम नमः शिवाय।
2: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
3: Nyamisham Sharanam Prabhadye அருணாச்சலவரர்க்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகரகணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

காச்சலாம் உனையே மாற்றி ஓடாதுள்ளத்தின் மேலுறுதியாயிருப்பாய் அருணாச்சலாம் ஊர் சுற்றுளம் வீடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலாம் என்னை அழித்திப்போதெனை கலவாவிடில் இதுவோ வாண்மை அருணாச்சலாம் ஏன் இந்த உறக்கம் என பிறர் இழுக்க இது

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

உனையே மாற்றி ஓடாது உளத்தின் மேல் உறுதியாய் இருப்பாய் அருணாச்சலம். That is the verse that we saw yesterday, 7th verse. Bhagavan uses the word unaye matri. Tamil is a very wax-like language.

சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thiruneriya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Oh.

0: நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 8.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Om Namah Ambudathaya Lokanam Sudhetave Satyamangala Upaya Shivaya Paramatmane.
3: Rakshana Pramanathinahi Vastu Siddhi Jagatkaranam Brahma Kim Pramana
4: Kim Pramanakam
3: Kim Pramanakam
4: Kim Pramanakam Ekam Padam
3: इत्यतः
4: आह शास्त्रयोनित्वात् सूत्रस्य अवतारिका दीयते इदं तु प्रसिद्धं लक्षणप्रमाणाधीना हि वस्तुसिद्धिः यदा लक्षणमुच्यते तदानीं तल्लक्षणकं वस्तु केन प्रमाणेन सिद्ध्यति इति प्रमाणविषयक आकाङ्क्षा भवति तदानीं प्रमाणं वक्तव्यं तदर्थं प्रमाणं वक्तुं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात् इति नैव यादृशं लक्षणं ब्रह्मणः उक्तं तादृशलक्षणविशिष्टं ब्रह्म वर्तते इत्यत्र किं प्रमाणम् इति प्रमाणविषयकजिज्ञासा अस्यां जिज्ञासायां प्रमाणं वक्तव्यम् एतादृशे ब्रह्मणि किं लौकिकं प्रमाणं किमपि अस्ति वा प्रत्यक्षमस्ति वा अनुमानमस्ति वा अथवा अन्यदेव किमपि अस्ति वा इति तर्हि अत्र शास्त्रमेव प्रमाणं शास्त्रं वेदः तदेव मूलप्रमाणम् अन्यत् यत्किञ्चित् प्रमाणम् अस्ति चेदपि तद् वेदानुसारित्वेन प्रमाणं भवति न तु स्वतन्त्रं प्रमाणं तर्हि स्वतन्त्रं प्रमाणं तु वेद एव इति वक्तव्यं तदर्थम् इदं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात्
3: यतः शास्त्रं योनिः प्रमाणं तत एव जगज्जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः
4: ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति कुतः तत्र किं प्रमाणं ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति इत्यत्र किं प्रमाणम् इत्युक्ते वेदः वेदेन उच्यते वेदेन तदेव तात्पर्येण बोध्यते इति कृत्वा ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति जगज्जन्मादिलक्षणं यस्य तत् जगज्जन्मादिलक्षणं ब्रह्मणः विशेषणं तथाविधं भवति इति यतः शास्त्रं योनिः प्रमाणम् अत्र योनिशब्दः वर्तते सूत्रे अन्त योनिशब्दतक् प्रमाणम् अर्थम् योनिशब्दतक् कारणम् अर्थम् साधारण अद् कारणम् नाम हेतुः ஹேது ரெண்டு விதத்துல இருக்கு ஒன்னு காரகஹேது இன்னொன்னு ஜ்ஞாபகஹேது தெரியும் இல்லையா காரகஹேது ஜ்ஞாபகஹேது காரகம்னா ஜனகம் ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடியது இப்போ வன்னியின் தூமத்தை எடுத்து பாரு வன்னியும் தூமவும் அனுமானத்துல தூமஹ ஹேதுன்னு சொல்றோம் இல்லையா தூமஹ கதம் ஹேது பவதி வன்னி கலு ஹேது தூமஸ்ய யார் ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கோ என்ன பதில் தூமம் வன்னிக்கு காரணமா வன்னி தூமத்துக்கு காரணமா வன்னி தானே தூமத்துக்கு காரணம் அப்ப வன்னி ஹேதுன்னு தானே சொல்லணும் அப்ப நீங்க ஏன் தூமம் ஹேதுன்னு சொல்றீங்க
3: தூமம் பிரதி வன்னி காரக ஹேது வன்னி பிரதி தூமா ஞாபக
4: அதுதான் அடுத்து அதுதான் சொன்னேன் பிரகிருதி அனுமானே ஞாபக ஹேது அபேட்சதே யதஹ வன்னி தூமஸ்ய ஜனக ஹேது காரக ஹேது அதேவ தூமஹ வன்னேஹ ஞாபக ஹேது காரணம் வினா காரியம் ந ஜாயதே இது கிருத்வா காரியம் காரணம் ஞாபயதி காரியம் காரணம் ஞாபகத்தை காரணத்தை தெரிவிக்கிறது அதனால அனுமானத்துல தூமம் ஹேதுன்னு சொல்லுவோம் அத்த அப்போ என்னாச்சுன்னா யோனி சப்தத்துக்கு காரணம் அர்த்தம் காரணம் ரெண்டு விதமா இருக்கு ஜனக காரணம் ஞாபக காரணம் காரக ஹேது ஞாபக ஹேது பிரகிருத்தே பிரம்மண காரணம் கிம் இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி ஜிஜ்ஞாசா நாஸ்தி இத்துக்கே பிரம்மண ஜனக ஹேது கா இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி பிரம்மண அநாதித்வாத் தரி பிரம்மண ஜாபக ஹேது கா பிரம்மம் இருக்கு இப்பேற்பட்ட லட்சணத்தோட பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கு இத்யத்ரா என்ற விஷயத்துல என்ன ஞாபகம் ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்ன இயம் பிரமாண ஜிஜ்யாசா तस्यां प्रमाणजिज्ञासायां सत्यां शास्त्रमेव तत्र प्रमाणम् इति वक्तव्यं वर्तते. तदनुसारेण विग्रहं प्रदर्शयति यतः शास्त्रं योनिः प्रमाणम् अत एव जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः. शास्त्रस्य योनिः शास्त्रयोनिः तस्य भावः शास्त्रयोनित्वम् इति विग्रहः कृतः एतैः. शास्त्रस्य योनिः इल शास्त्रस्य योनित्वं शास्त्रयोनित्वम् அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு என்னன்னா விக்கிரக பேதா. சாங்கர பாஷ்யத்துல வேற விதமான விக்கிரகம் பகுரிஹி எடுத்திருக்கார். இந்த விக்கிரகம் சொல்லல, அர்த்தம் இதுதான். இந்த அர்த்தத்துல கொண்டு வரணும் சாஸ்திரம் தை சங்கர பகவத் பாதை கிங்கிருதம் சாஸ்திரம் யோனிஹி எஸ்ய தத சாஸ்திரயோனி பிரம்மா சாஸ்திரம் வேதா. சாஸ்திரம் யோனிஹி யோனிஹின்னு ஞாபக ஹேது சாஸ்திரம் யோனிஹி ஞாபக ஹேது எஸ்ய பிரம்மணா தத் பிரம்மா சாஸ்திரயோனி தஸ்ய பாவஹ சாஸ்திரயோனித்வம் தஸ்மாத் சாஸ்திரயோனித்வாத் இதி பஹூரிஹி சமாசம் ஆதாய சூத்ரார்த்தோ வர்ணிதா. ஏதைஹி ஆச்சாரியைஹி கிம் க்ரியதே சாக்ஷாதேவ தத்புருஷஹ உச்சதே. சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரயோனித்வம் சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் இத்யுக்தே சாஸ்திரம் ப்ரதி ஹேதுத்வம் இத்யர்த்தோ நாஸ்தி. சாஸ்திரஸ்யைவ ஹேதுத்வாத் ஹேதுத்வம் ஞாபகத்துவம் ஹேதுத்வம் ஞாபகத்துவம் அதுல வித்தியாசம் இல்ல. பிரம்ம பிரதி கஸ்ய ஞாபகத்துவம் சாஸ்திரஸ்யைவ ஞாபகத்துவம் சொல்லணும் இல்லையா. தமேவ அர்த்தமாதாய சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் சாஸ்திர நிரூபிதம் யோனித்வம் இல்ல. சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய யோனித்வம் காரணத்துவம் ஞாபக ஹேதுத்வம் பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனி சாஸ்திரம் யோனி யோனிசப்த சுபாவதாக புல்லிங்கே அஸ்தி பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனி தரி சாஸ்திரே யோனித்வம் அஸ்தி ஹலு ததாதாய விக்கிரக கிருதா சாஸ்திரஸ்ய யோனித்வாத் சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம். இந்த விக்கிரகம் இவர் தான் சொல்லியிருக்கார், அவரே சொல்லல. அதுல ஒரு விசாரம் பண்ணிருக்காரு இங்க லக்ஷணம் இது சப்தஸ்ய அர்த்தம் அசாதாரண தர்மஹ இது சஹ அர்த்தம் அத்ர நாபேக்ஷதே ஞாபகத்வம் இத்யுக்தே போதகத்வம் இத்யர்த்தம் பிரமாண விதயா போதகத்வம் லக்ஷணம் இத்யர்த்தோ நாத்ர ரூபஸ்ய ஞாபகம் பவதி பிரத்யக்ஷ பிரமாணம் சக்ஷுரிந்திரியம் இத்யுக்தே அர்த்தகஹ ரூபஸ்ய லக்ஷணம் அசாதாரண தர்மஹ சக்ஷுரிந்திரியம் இத்யர்த்தோ நாஸ்தி ரூபஸ்ய ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம் ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம் கீதே ரூபே இத்யுக்தே ஏதாதிருஷே ரூபே சுக்லரூபம் வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே சுக்லரூபஸ்ய லக்ஷணம் ந சுக்லரூபஸ்ய அசாதாரண தர்மஹ அன்யேவ பவது ததா அதஹ இதானீ லக்ஷண சப்தஸ்து பிரமாண பரதயா ந பிரயுக்தஹ அன லக்ஷண சப்தஹ ந பிரயுக்த ஏவ ஜைமினிய சூத்ரே லக்ஷண சப்தஹ பிரயுக்தஹ பிரமாண பரதயா சோதனா லக்ஷணார்த்தம் தர்மஹ இதி அத்ர லக்ஷண சப்தஹ நாஸ்தி சாஸ்திர பிரமாணகத்வாத் சாஸ்திர பிரமாணகத்வாத் இதி யதார்த்தஸ்ய ததா பகவத் பாதைஹி விக்ரஹ சங்கராச்சாரியஹி விக்ரஹ கிருதஹ சாஸ்திரம் யோனி எஸ்ய தது சாஸ்திரயோனி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம பௌரிஹி இருக்காங்க. இவர் பௌரிஹி சொல்லல. அது அந்த விக்கிரக வேதம் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா இந்த இப்படியே சொல்லலாமோ இல்லையோ அவர் இப்படி சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி சாதாரணமா அது இவர் எடுத்து காமிச்சிருக்கார். இப்போ அத்த வியாக்கியானே பட்டாமி யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதா இது அத்த பாஷ்யே அஸ்தி கிள யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதா. இந்த பாஷ்ய பங்கியை வச்சுட்டு இவர் இந்த விக்கிரகத்தை எடுத்திருக்கார். சாஸ்திரஸ்ய யோனி யோனித்வம் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் இது விக்கிரக விவக்ஷிதா சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி ஞாபகத்வாத் இது விக்கிரக விவக்ஷிதான் இத்தனேன சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் தஸ்மாதிதி ஷஷ்டி சமாசாஸ்ரயணேன சாஸ்திரஸ்ய பிராமாண்யாத் இத்யர்த்தே சூத்திரம் யோஜிதம் வியாக்கியானம். இது ஏன் அவர் சொல்லலைன்னால் அதுக்கு ஒரு காரணம் குணவாச்சித்வாத் குணவாச்சினா சப்தேன சக ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி. ஷஷ்டி சமாசம் சாதாரணமாக வர முடியாது. பூரண குணேத்தியாதி சூத்திரம் அந்த சூத்திரம் பார்க்கணும். பூரண குணேத்தியாதி சூத்திரேனா குணசப்தா தத வர்த்தது குணவாச்சக சப்தேன ஷஷ்டி சமாச நிஷேதோ வர்த்தது. அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தானே யோனித்வம் யோனித்வம் இது தரி ஷஷ்டி சமாசம் சாஸ்திரஸ்ய யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரயோனித்வம் இது சமாசம் ந சித்தியதி இது ஆலோச்ய பகுரீகில் உக்தா தை. அப்ப ஏன் இவர் இப்படி சொன்னார் கேட்டா அதுக்கும் சமாதானம் கொடுக்கிறார். சாதாரணதா எதிபி சூத்திர சாட்சாத் சௌத்திரேண நிஷேதேன நிஷேதேவ பவதி ஏவம் சமாசோ ந சித்தியதி இத்தேவ ததாபி ஞாபக பலாத் சித்தியதி இது. ஷஷ்டி சமாச நிஷேதா ஷஷ்டி சமாச நிஷேத நிஷேதா சியாத் கலு இத்துக்தே ததசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாதிதி சௌத்திர நிர்தேச தரிசனாத் இது சமாதானம் உத்தம். எதிபி சூத்திரகாரேண சமாசா நிஷித்த ஏவ கண்டதா ஏவம் சமாசோ ந பவதி இது. பரந்து குற்றச்சித் சூத்திரகார ஏவ ஸ்வயம் தாதிருஷம் சமாசம் கிருத்வா பிரதர்ஷயதி தரி தத்பலாத் சமாச சித்தியதி இது. சூத்திரகாரா சாட்சாத் ஏவம் சமாசோ பவது நோபதிஷ்டவான் பரந்து சௌத்திரேண நிர்தேசேன சோபி சமாசா பிராமாணிகா இது சித்தியதி இது. ததர்த்தம் சூத்திரம் உதாகிருதம் ததஅசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாத் இது சூத்திரம். சிஷ்டப்ரயோகே சதி கேவலம் தஸ்ய சாந்தசத்வம் இது. அந்த மாதிரி பிரயோகம் நமக்கும் பண்ணலாம். அவர் சூத்திரகாரர் அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி தெரிவிக்கிறார். இப்போ இங்கே என்னாச்சுன்னா தத் அசிஷ்யம் சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரம். இங்கே சம்யா பிரமாணத்வான்னு ஒரு பதம் இருக்கு. சம்யாயாக பிரமாணத்வான்னு இருக்கும். சம்யாயாக பிரமாணத்வாதித்தர்த்தே சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரகார சொல்கிறேன் இல்லையா. இங்கே அத்தையே அத்தாபி தசைவ சாஸ்திரஸ்ய பிரமா யோனித்வா சாஸ்திர யோனித்வா சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் இத்தியவம் ரூபேண சௌத்திரேண நிர்தேசேன அயமபி சமாசஸ்தித்யதி இத்தபிப்பிராயேண ஏதைஹி ஆச்சாரியைஹி ஏவம் விக்ரஹ கிருதஹா இது. தைஹி கிமர்த்தம் ததா அயம் விக்ரஹ தியக்தா இத்துக்தே க்ளேஷஹ வர்த்ததே கலு ஏவம் சௌத்திரேண நிர்தேசேன சாதனீயம் வர்த்ததே தவேக்ஷ பஹூரிஹிரே வஸ்து இது தைஹி ததா கலு. இதானியம் ஆயிடுது இல்லையா. யத சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹ ஏவ ஜன்மாதி ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்ம பவதி இது சேஷஹ விஷயஸ்து ஸ்பஷ்டஹ.
3: அத்ர ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேகம்.
4: ஆ அதிகரணே சந்தேக. இப்போ சாட்சாத் அதிகரணே சித்தாந்த கா கிரியதே சாஸ்திரம் பிரம்மணி பிரமாணம் பவத்தியேவ பவத்தியேவ இது எதா சித்தாந்த கிரியதே தரி ந பவதி இது பூர்வபக்ஷ கர்த்தவியா. ததனுசாரேண சந்தேகா உத்தாபனியா. ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் சாஸ்திரைக பிரமாணகம் உத ந உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேக. சாஸ்திரேணைவ அவகம்யம் வா அது சாஸ்திரமேவ பிரமாணம் வா அதுவா பிரமாணாந்தரம் அப்படி அஸ்தி வா இது சந்தேக.
3: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைசித்ரி கர்பித கர்பிதத்வேன ஸ்வோசித கர்த்திருக்கம் இது கர்த்தா கஷ்டித் கல்பனீயா சர்வஜ்ஞத்வாதிமான் ந அசௌ சாஸ்திரைக கம்ய இது ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம்
4: நாசௌ சாஸ்திரைக கம்யஹ இதி நாசௌ சாஸ்திரைக கம்ய இதி. தது படிக்கும் பொழுது நாசௌ சாஸ்திரைக கம்யஹ இதி இதி விசர்க்கம் யோஜயித்வா பட்டனியம் அதுவா நாசௌ சாஸ்திரைக கம்ய இதி தத்ர சம்ஹிதாம் வினா சாஸ்திரைக கம்ய இதி இதி பட்டனியம் சாஸ்திரைக கம்ய இதி ஏவம் ந பட்டனியம்
3: ந அசௌ சாஸ்திரைக கம்யஹ இதி ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா.
4: பசியத்து நைய்யாயிக ரீத்யா இதானிம் யதா விசாரியதே தர்ஹி சாஸ்திரைக கம்யம் இதி அனுமானேன கம்யதே அனுமானம் வர்த்ததே ஜகத்காரணத்வேன கில பரமேஸ்வர சாதனியா ஜகத்காரணத்வேன பரமேஸ்வரம் சாதயிதும் அனுமானம் வர்த்ததே பிரசித்தம் தர்ஹி அனுமானேன சித்யதி தர்ஹி அனுமானேனைவ சாஸ்திரேனைவ சித்யதி இதி கிமர்த்தம் வக்தவ்யம் அனுமானேனாபி சித்யதி இதி வக்தும் சக்யதே கலு சக்யதே இதி பூர்வபக்ஷ பங்க்திம் யோஜயது.
3: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைசித்ர கர்ப்பிதத்வேன
4: கிம் அனுமானம் உச்சதே அத்ர ஐயாயிகானம் அனுமானமேவ சித்தியம் குராதிகம் கர்த்தஜன்யம் காரியத்வாதி உச்சதே கிள அந்த அனுமானம் தான் சப்தங்கள் வித்தியாசமா இருக்கிறதா சித்தியம் குராதிகம் சொல்ற வேண்டிய இடத்துல வைசித்ர கர்ப்பிதத்வேனா இருக்கு இல்லையா. இந்த விசித்திரம் ஜெகத் விசித்திரம் கிரி நதி சமுத்திராதி சகிதம் ஜெகத் அந்த விசித்திரம் இது சப்தேனா அஸ்மதாதிபி கர்த்தும் அசக்கியம் கேனச்சித் புருஷேண உற்பாதயிதும் அசக்கியம் ஜெகத் இது விவக்ஷா வர்த்ததே. தர்த்தம் வைசித்திர கர்ப்பிதம் இது கிருத்வா ஸ்வோசித கர்த்திருக்கம் ஸ்வோசித ததுச்சித கஷ்டித் கர்த்தா അപ്പേർപ്പെട്ട പ്രപഞ്ചത്തെ പണ്ടതക്ക് സാമർഥ്യമുടയ ഒരു കർത്ത. സോചിത കർത്തൃകം ഇതി കശ്ചിത് കർത്ത സിദ്ധ്യതി. തരി പക്ഷസ്തുക ഇത്യുക്തം നൈയായികൈഹി യഥാ ഉക്തം തദ്വദേവ ഘൃത്യങ്കുരാദി രൂപം ഗിരി നദി സമുദ്രാദി യുക്തം ജഗത് വിമതം ജഗത്. വിമതം ജഗത് പ്രാചീന ഗ്രന്ഥേഷു ലിഖന്തി വിമതം ജഗത്. വിമതം വിമതം ഇത്യുക്തെ വിമതി വിപ്രതിപത്തി. വിപ്രതിപന്നം ജഗത്. വിപ്രതിപന്നം ന മാറി മാറി നല്ല സന്ദേഹാസ്പദം ഇത്യർത്ഥ. സന്ദേഹാസ്പദം എന്ന സകർത്തൃകം വാ നവ സകർത്തൃകം വാ നവ ഇത്യാകാരക സന്ദേഹസ്യ വിഷയീഭൂതം ജഗത്. അതുതാ പക്ഷം. ഏ അപ്പി ചൊല്ലുന്ന ഘടാധികം ദൃഷ്ടാന്തീകർത്തവ്യം ഖലു ഘടവത് ദൃഷ്ടാന്തം പണോ. ഘടത്തുക്ക് കർത്ത ഇരിക്കാ ഇല്ലാന്ന് യാർക്കുമേ സന്ദേഹമില്ല. കിരി നരി നദി സമുദ്രാദീനാം കശ്ചിത് കർത്ത അസ്തി വാ നവ അങ്ങ സന്ദേഹം ഇരുക്ക്. കണ്ണാലപ്പ തെരിയലയാരും കർത്ത ഇരിക്കുന്ന നമ്മളാല തെരിഞ്ഞുക്ക് സാധാരണമാ പ്രത്യക്ഷമാ ഇല്ല. തരി പ്രത്യക്ഷ സിദ്ധ കർത്തൃകം യദ്യത് വർത്തതേ ഘട പടാധികം. അതെല്ലാം ദൃഷ്ടാന്തമാ. പക്ഷത്തിലിരുന്ന് വെളിയിൽ പോകണം ഇല്ലയാ. പക്ഷാത് ബഹിഷ്കർത്തവ്യം. അപ്പതന്നെ അത് ദൃഷ്ടാന്തമാ ചൊല്ല മുടിയും. തദർത്ഥം വിമതം ജഗത് ഇതി വദന്തി. വിമതം ഇത്യുക്തെ ഇതം സർവം അണ്ടർസ്റ്റുഡ് തത്ര. എങ്ക കർത്ത ഇരിക്ക ഇല്ലയെന്ന് നമുക്ക് സന്ദേഹമാരിക്കോ അത് പക്ഷമാ വെച്ചിരിക്കണം. സാധ്യസന്ദേഹ വരണം ഇല്ലയോ. സാധ്യസന്ദേഹം ഇരിക്കണം പക്ഷത്തിൽ. അതഹ അന്ത സാധ്യസന്ദേഹത്തോടെ ഇരിക്കുന്ന അത് പക്ഷം അത് കാമിക്കുന്നതൊക്കെ വിമതം ജഗത് എന്ന് ചൊല്ല. അസ്തു തദൈവ വിവക്ഷാത് സായവ വിമതം ജഗത് സകർത്തൃകം. ഹേതു എന്ന കാര്യത്വാത് കാര്യത്വാത് ഘടവത് എന്ന് ചൊല്ലണം. തദാനീം പ്രഥമത ഏതേക്കും ലിഖന്തി ജഗതിദം സാവയവം കാര്യമേവ. കിമർത്ഥം തഥാ ഉക്തം. ഏതോ ഒന്ന് എഴുതുമ്പോൾ അത് പിന്നാടി ഒരു സന്ദേഹം കൊണ്ടുവരണം ഇല്ലയാ. ജഗതിദം സാവയവം കാര്യമേവ. സാവയവത്വാത് കാര്യത്വം സിദ്ധ്യതി. അത് എതുക്ക് ചൊല്ലണം ഇപ്പോ. പക്ഷത്തിൽ ഹേതു ഇരിക്കണം ഇല്ലയാ. പക്ഷം എന്ന ജഗത്ത് പക്ഷം. ഹേതു കാര്യത്വം. കാര്യത്വരൂപോ ഹേതു ജഗതി അസ്തി. അത് മുതൽ സാധിക്കണം ഇല്ലയാ. കശ്ചിത് പൃച്ഛേത് സമഗ്രം ജഗത് കാര്യമേവായത് കിമർത്ഥം ത്വയാ കഥം നിർണീതം ത്വയാ. കാര്യം ചേ തസ്യ കർത്ത അപേക്ഷത. ഒരു കാര്യമായിരുന്നാ തന്നെ കർത്ത വേണം. ഇതെല്ലാം ഈ കാര്യം എന്ന് എതുക്ക് ചൊല്ലണം. എങ്ക വന്ന് പ്രത്യക്ഷമാ കാര്യത്വം തെരിയരുതോ അത് കാര്യം അങ്ക കർത്ത ആ കർത്താവും തെരിയരുത്. ഘട്ടപ്പെട്ടാധികം കാര്യം നമുക്ക് പ്രത്യക്ഷമാ ഇരുക്ക്. അതൊക്കെ കർത്ത ഇരിക്കാല്ലിയാൻ സന്ദേഹം കൂടെ ഇല്ല. കർത്ത കണ്ണാലെ തെരിയരുത്. എങ്ക വന്ന് കർത്ത തെരിയരുതില്ലയോ അത് കാര്യമാ കാര്യമേ ഇല്ലെന്ന് വെച്ചോ. കർത്ത ഇല്ല കാര്യവും ഇല്ല. തത് കർത്താപി നാസ്തി തത് കാര്യമൊക്കെ നാസ്തി. കർത്തൃത്വം സകർത്തൃകത്വമൊക്കെ നാസ്തി കാര്യത്വമൊക്കെ നാസ്തി ഇത്യുച്ചതാം. ഇത്യുക്തെ അപ്പിടി ഇല്ലെന്ന് ചോണം. ജഗത് കാര്യം താ ഹേതുസിദ്ധ്യർത്ഥം അനുമാനാന്തരം. പക്ഷേ ഹേതുർ നാസ്തി ചേത് കഹ ദോഷ സ്വരൂപാസിദ്ധി. പക്ഷേ ഹേത്വഭാവ സ്വരൂപാസിദ്ധി എന്ന് വരും. ഹേത്വഭാവോ പക്ഷ സ്വരൂപാസിദ്ധി. തർഹി പക്ഷ ജഗത് തത്ര കാര്യത്വമേവ നാസ്തി ഇതി കശ്ചിത് വദേത്. തർഹി സ്വരൂപാസിദ്ധി ശങ്ക്യതേ. സ്വരൂപാസിദ്ധി വാരണായ വാരണായ പ്രഥമതഃ അന്യതനുമാനം കർത്തവ്യം. ജഗത് കാര്യം സാവയവത്വാത്. ജഗത് കാര്യം സാവയവത്വാത്. അനേന സാവയവ യദ്യത് സാവയവം തത്തത് കാര്യം വ്യാപ്തിയിരിക്കില്ല. ഗിരി നദി സമുദ്രാദികം സാവയവം വാദവ ഇത്ര കസ്യാപി സന്ദേഹവും നാസ്തി. സാവയവമേവ. തർഹി സാവയവത്വേന ഹേതുന പക്ഷീഭൂതേ പ്രപഞ്ചേ കാര്യത്വം സിദ്ധ്യതി. ഇതാനീം തദേവ കാര്യത്വം ഹേതു കൃത്യ സകർത്തൃകത്വം സാധ്യതേ. ഇതി രീതി ഏതർത്ഥം തഥാ ലിഖിതം. ജഗതിദം സാവയവം കാര്യമേവ തച്ച
3: വൈചിത്രികർഭികത്വേന സ്വോചിത കർത്തൃകം കർത്താ കശ്ചിത് കൽപ്പനീയ
4: ഇതി ഇതി സ്വോചിത കർത്തൃകം ഇതി ഇതി
3: സ്വോചിത കർത്തൃകം ഇതി
4: ഇതി ഇതി കൃത്വ ഇതി വ്യാപ്തേ സത്വാ യദ്യത് കാര്യം തത്തത് സ്വോചിത കർത്തൃകം ഇതി വ്യാപ്തിരസ്തി. സകർത്തൃകം ഏതോ ഒന്ന് കശ്ചിത് കർത്ത അവിടെ ഇല്ല. സ്വോചിത കർത്തൃകം ഇതി ഇതെല്ലാം കാര്യമാർക്കോ അത് അപ്പേർപ്പെട്ട കാര്യത്തെ ഉണ്ട് പണ്ടതൊക്കെ സാമർഥ്യമുടയ ഒരു കർത്താവോട് ചേർന്നത് ഇത്യർത്ഥം. താത് സോചിത കർത്തൃകം തഥാ വിവക്ഷാർത്ഥത്തെ തച്ച വൈചിത്രഗർഭിതത്വേന. അപ്പൊ പ്രപഞ്ചം എപ്പേർപ്പെട്ട് നമുക്ക് തെരയും വൈചിത്രഗർഭിതമാർക്ക്. അതിനാൽ തസ്യാപി തഥാവിധ കശ്ചിത് കർത്ത മഹാത്മാ അപേക്ഷതേ സാമാന്യ കശ്ചിത് കർത്ത നസിദ്ധ്യതി. സർവജ്ഞത്വാദി ഗുണക കശ്ചന കർത്ത അപേക്ഷതേ. സർവജ്ഞാർത്ഥതാ അത് പണ മുടിയും ഇല്ലെന്നെ പണ മുടിയാത് ഇത് ഇത് പൂർവപക്ഷാനാമ അനുമാനേനാപി സിദ്ധ്യതി ഇതി നാസ്തി അനുമാനേനാപി സിദ്ധ്യതി ഇതി സർവജ്ഞത്വാദിമാൻ കശ്ചന കർത്ത അനേന അനുമാനേന சித்தியதி. ஏன்னா சர்வஜ்ஞனா இல்லைன்னா அது கர்த்திருக்கம் ஏவ நபவதி. தர்ஹி தன்னிர்மாணார்த்த அபேட்சித சாமர்த்திய விசிஷ்ட கஷ்டித் கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி. அத்தனை சர்வஜ்ஞத்வாதிகமபி சர்வஜ்ஞத்வாதிகமபி தஸ்ய சித்தியதி. தர்ஹி யத் லக்ஷணம் பிரம்மணஹ உக்தம் தல் லக்ஷணம் அனுமானேனைவ சித்தியதி. தாதுஷ லக்ஷணயுக்தம் பிரம்ம சர்வஜ்ஞத்வ சர்வசக்திமத்வாதி குணயுக்தம் பிரம்ம அனுமானேனைவ சித்தியதி. அர்த்தாபத்தி பிரமாணம் அங்கீகரியதே சேத் சம்யக் தேனாபி சித்தியதி. தாவதேவ பூர்வபக்ஷி கஷ்டித் நைய்யாயிகோ வா தத்ரைவ அபேக்ஷதே இதி நாஸ்தி. இதானீம் பவதுக்தரீத்யா ததா ஸ்வீகாரேபி தோஷோ நாஸ்தி. கஷ்டித் தார்ஷனிகஹ அன்யஹ பூர்வபக்ஷி இத்யபி நாபேக்ஷதே. சூத்ரகாரஹ ஸ்வாதந்த்ரேணாபி ஏவம் சம்பாவிதம் பக்ஷம் பூர்வபக்ஷத்வேன யோஜயிதும் ப்ரபவதி. அத எதா கிமர்த்தம் மயா இதானீம் ஆதாவேவ உக்தம் இத்யுக்தே ப்ரத்யதிகரணம் பவான் கஷ்டன அன்யம் தார்ஷனிகம் பூர்வபக்ஷித்துவன ஸ்தாபயித்தும் எதி பிரயத்ததே அது கிடைக்காது, நடக்கவே நடக்காது. அதனால சந்தேகஸ்து கஷ்டித் பிராப்யதே. சந்தேகே தத்ர நிராகரணீயா கோட்டிஹி பூர்வபக்ஷ கோட்டிஹி தாவதேவ. தாம் கோட்டிம் ஸ்வீகரித்த கஷ்டித் அன்யஹ கஷ்டன தார்ஷனிகஹ தத்ர யுத்தம் கர்த்தும் திஷ்டத்யேவ இதி நாஸ்தி. அஸ்தி சேத் அஸ்து தாவதேவ. அத்ர து பவதுக்தரீத்யா நைய்யாயிகஹ பூர்வபக்ஷி இதி கதனே விரோதோபி நாஸ்தி.
3: நாஸௌ சாஸ்திரைக கம்ய இதி நாஸ்மின் சாஸ்திரஸ்ய ப்ராமாண்யம்.
4: அசௌ சாஸ்திரைககம்யஹ நாஸ்தி இதி கிருத்வா சாஸ்திரஸ்ய அத்ர ப்ராமாண்யம் நாஸ்தி. இது சரியா இருக்கா? அங்கே ஒரு சந்தேகம் வரணும். சாஸ்திரைககம்யோ நாஸ்தி அனுமானேனாபி கம்யதே. கம்யதே நம்ம ஜ்ஞாயதே பரமாத்மா உக்த லக்ஷண விசிஷ்டா பரமாத்மா சாஸ்திரேனாபி கம்யதே அனுமானேனாபி கம்யதே இது கலு ஆகதம். சாஸ்திரேணம் ந கம்யதே இது ஆகதம் வா? சாஸ்திரஸ்ய ப்ராமாண்யம் நாஸ்தி இது கதம் இது சங்கா பவதி கலு? சாஸ்திரேண ந கம்யதே இது கதம் பவதா உச்சதே. அனுமானேன அனுமானேனாபி சித்யதி அனுமானேனாபி சித்யது சாஸ்திரேனாபி சித்யது. பரந்து அதம் கதம் ஆச்சாரியா லிகதி நாசௌ சாஸ்திரைக கம்யஹ இதி அயம் பரமாத்மா சாஸ்திரேணைவ அவகம்யதே இதி து நாஸ்தி அனுமானேனாபி அவகம்யதே இதி கிருத்வா அஸ்மின் சாஸ்திரஸ்ய
3: ப்ராமாண்யம்
4: கதம் லேகனீயமாசி? சாஸ்திரஸ்யைவ ப்ராமாண்யம் இதி வக்தும் ந சக்யதே இதி கலு வக்தவ்யம். பரந்து சாஸ்திரஸ்ய ப்ராமாண்யமேவ நாஸ்தி இதி லிகதி. தத் கதம் குதஹ ஏவம் லிக்யதே இதி ஸ்வயமேவ அக்ரே ஸ்பஷ்டீகரோதி. பஷ்யது அக்ரே அக்ரிம அக்ரிமம் பங்க்திம் பட்டது
3: சித்தாந்த நான சாஸ்திரஸ்ய ப்ரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா.
4: ததேவ சாஸ்திரஸ்ய ப்ரமாணாந்தர அப்ராப்த விஷயஹ வக்தவ்ய. அநதிகதே மானாந்தரேண அநதிகதே விஷயே சாஸ்திரஸ்ய ப்ராமாண்யம் வக்தவ்யம். இதானி கிம் பவதி அயம் பரமாத்மா அனுமானேனாபி யதி அவகந்தும் சக்யஹ தர்ஹி சாஸ்திரஸ்ய சஹ அசாதாரணோ விஷயஹ நாஸ்தி இத்யாகதம். சாஸ்திரம் பரமாத்ம தாத்பரியகம் ந பவதி இத்யாகதம். ஏன்னா அசாதாரணமான விஷயம் இல்லது மானாந்திரேனாபி லபியதே கலு. அப்போ ஒரு அர்த்தவாதம் மாதிரி ஆயிடும். பரமாத்ம பிரதிபாதகம் சாஸ்திர வாக்கியம் அர்த்தவாதா இது பவிஷ்யது. யதோஹி மானாந்திரேண அனவகம்யா விஷயா யஹ வர்த்ததே தத்ரைவ சாஸ்திரஸ்ய பரமம் தாத்பரியம் வக்தவ்யம். அந்யத்ர சர்வத்ர அவாந்தரம் தாத்பரியமேவ. பரமம் தாத்பரியம் தூ நசித்யதி பிரத்யக்ஷேண அனுமானேன பிரத்யக்ஷேண அனுமித்யாவ யஸ்தூபாயோ ந புத்தியதே ஏதம் விதந்தி வேதேனா தஸ்மாத் வேதஸ்ய வேததான்னு இருக்கு. எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயோ ஒன்றும் கிரகிக்க முடியாதோ அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு. மானாந்தரேன அனதிகதே விஷய வேதஸ்ய பிராமாண்யம் வக்தவியம். இப்போ பரமாத்மஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை கலு. தரி தத்போதனாய வேத நாகதா இது ஆயாதி. தத் மானாந்திரேண அனுமானேன சித்தமேவ வேதேன அனூத்தியதே இது வக்தவியம் ஆபததி. எதி ததா ஸ்யாத் தரி மானாந்திரேண அவகதே அர்த்தே வேதஸ்ய பிராமாண்யம் நபவதி இது ஆகதம். பிராமாண்யம் நாம ததேவ தாத்பரியேன போத்தியதே இது வக்தும் நிஷக்கியதே இது ஆகதம். அது ஒரு குழப்பம். இன்னொன்று அனுமானம் எப்பேற்பட்ட சுரூபத்தை காமிக்கிறது அதுதான் இப்போ எடுக்க முடியும். அந்த அனுமானத்தோடு ஏதாவது விரோதம் இருந்தால் அங்கே தடுக்கும். அதை எடுக்கக்கூடாது. வேதத்தின் வேதம் அனுமானம் போகிற வழியில் வேதம் போகணும்னு வரும். அனுமான அதீனமாக வேதத்தை கொண்டு போகணும்னு வரும். அப்படியெல்லாம் ஏற்பட்ட சிரமங்கள் இருக்கு. அதாச்சும் அனுமானேனாபி சித்தியது வேதேனாபி சித்தியதுன்னு சொன்னால் அது அப்படியே விட முடியாது. அதா எதி அனுமானேன சித்தியதி இத்தியுச்சதே தரி வேதஸ்ய தத்திர பிராமாண்யமே பவிஷ்யதி உக்தரீத்யா. அது வேத பிரமாணம் நபதி இத்தியபரியந்தம் பூர்வபக்ஷா பிராப்த. சோதனைவ பிராமாண்யம் இது மீமாம்சாயம் தர்மே கிம் பிரமாணம் இத்துக்தே விதிரேவ பிரமாணம். चोदनैव प्रमाणम् इति वर्तते. मानान्तराणां तत्र प्रवेश एव नास्ति इति कृत्वा अत्र तु किं भवति, मानान्तरस्यापि कश्चन प्रवेशो वर्तते. परमात्मा इति कश्चित् अस्ति वा इत्युक्ते ऊहितुं शक्यते कथञ्चित्. अनुमानतगुरु वेल इर्कङ्ग ज्योतिष्टोमेन स्वर्गो भवति वा इति पृष्ठे तत्र अनुमानस्य अनुमानेन किमपि कर्तुं न शक्यते. एवं त्वया एवं यागहोमादिकं क्रियते चेत् मरणानन्तरं किमपि फलं भवति वा इति अदुक एतावत् लाजिक् इर्क. अनुमानस्य तत्र प्रवेशे एव नास्ति इति कृत्वा क्लेशो नास्ति. इङ्ग अपडि इल्ल अनुमानं किट्ट वरद् परमात्मा इर्कान्नु केट्टाल् அனுமானம் கிட்ட வருது, ஆனால் அது பூர்ணமா ஒரு பிரமாணமா ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம் சித்தாந்தத்துல. ததர்த்தம் பூர்வபக்ஷம் கிருத்வா ஸ்தாபிதம் இதானி சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா பிரமாணாந்தரேன அப்ராப்தோ யோ விஷய தஸ்மின்னேவ விஷயே சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் வக்தவ்யம் இது கிருத்வா யதி வேத வேதவாக்கியானாம் பரமாத்மனி பிராமாண்யம் வக்தவ்யம் பரமாத்ம விஷயே வேதவாக்கியம் பிரமாணம் இது வக்தவ்யம் தரி வேதேன யாதிருஷப் பரமாத்மா பிரமீயதே தாதிருஷப் பரமாத்மா அந்நேன பிரமாணேன நைவ பிராப்யதே இது உபபாதனியம் அஸ்தி ததர்த்தம் யத்ன கிரியதே. அத பூர்வபக்ஷம் ஏவம் கிருத்வா சித்தாந்த உச்சதே. சித்தாந்தஸ்து
3: ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம்
4: ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம் வேதாந்த சாஸ்திரம்னா உபனிஷத்து அர்த்தம். வேதாந்த சாஸ்திரம் வேதாந்தோ நாம உபனிஷத் வேதானாம் அந்தே வித்தியதே அந்தே இத்துக்கு அவசானே இது ஏகா அர்த்தா. அதோட நல்லது அந்த சப்தஸ்ய நிர்ணய இத்தர்த்தோ வர்த்தது. அந்தோ நாம நிர்ணய வேதஸ்ய தாத்பரியார்த்தா எத்த நிர்ணீயதே பரம தாத்பரிய விஷயபூதா பரமாத்மா உபனிஷத் பாகே நிர்ணீயதே இது கிருத்வா தாத் தேஷாம் உபனிஷத் வாக்கியானாம் வேதாந்தா இது சப்தா. அப்போ வேதாந்தா இத்துக்கே துவைத வேதாந்தம் அத்வைத வேதாந்தம் அப்படி எடுத்துக்கக்கூடாது, உபனிஷத்துன்னு அர்த்தம் உபனிஷத் வாக்கியம் இத்தர்த்தா. தத்திர வேதாந்த சாஸ்திரைக கம்யம் வேதாந்த ரூபம் யத் சாஸ்திரம் சாஸ்தியதே அனேன சாஸ்திரம் வேதாந்த ஏவ சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் தேன கம்யம் போத்தியம் தேனைவ போத்தியம் ந பிரமாணாந்தரேன லப்யதே இது கதம் ஞாயதே வேதாந்தேனைவ போத்தியதே உச்சதே. வேதாந்த வாக்கியமேவ வததி வேதாந்த வாக்கியனைவ இதம் அவகந்தவியம் இது வேதாந்த வாக்கியத்தினாலேயா அதுதான் பரமாத்மா தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாவே தெரிஞ்சுக்கணும் என்றது வேதாந்த வாக்கியமே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பசுது நாவேதவின் மனுதே தம் பிரஹந்தம் தம் பிரஹந்தம் பிரஹந்தம் இது சப்தசுக்கு அர்த்தா பிரம்மா இத்தர்த்தா. ஒரே தாத்து பிரத்யம் மட்டும்தான் மாறுறது. பிருஹன் பிருஹந்தோ பிருஹந்தா பிருஹத் பிருஹதி பிருஹந்தி விடியாது சொல்லுங்க நபும்சகமோ புல்லிங்கமோ பிருஹி விருத்தோ இது தாத்து தாவதேவ பிருஹந்தம் இத்துக்தே பிரம்மத்தை அர்த்தம் இது அத்த த்விதியா பிருஹந்தம் தம் பிருஹந்தம் புல்லிங்க சப்தம் எடுத்திருக்காரு அவ்வளவுதான். பரமாத்மானம் அவேதவித் நமனுதே யஹ வேதம் ந ஜானாதி சஹ ந ஜானாதி அஸ்ய அர்த்தகஹ வேதேனைவ அவகந்தும் சக்யதே இது ஹலோ ததேவ இத்யாதிஷு வேதாந்த சாஸ்திரம் அந்தரேண பிரம்மணோ போதா சம்பவ ஸ்ரவணா போத போதோ ந சம்பவதி இது ஸ்ரூயதே.
5: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
6: Om.

சைவம்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: நம சிவாய.
2: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வசம்பு மகேஸ்வராய நமஹ.

ாய நம அபரிச்சேத்யாய நம கௌரீபர்த்ரே நம கணேஸ்வராய நம அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நம த்ரிவர்காய நம ஸ்வர்க சாதனாய நம ஞானகம்யாய நம.

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய ப்ரிய பக்தாய நமஹ, ப்ரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான நிலய

ஸ்ரீமதாச்சாரியாய நமஹ, சூத்திரகாராய நமஹ, சநாதனாய நமஹ, மஹர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ, விஸ்வதீப்தயே நமஹ, த்ரிலோசனாய நமஹ, பினாக.

சகலாய நமஹ, ஸ்தபதி ஸ்திராய நமஹ, விஜிதாத்மனே நமஹ, விதேயாத்மனே நமஹ, பூதவாஹன சாரதயே நமஹ, சகணாய நமஹ, கணகார்யாய நமஹ, சுகீர்த்தயே நமஹ, சின்ன சம்சயாய நமஹ, காமதேவாய நமஹ, காமபாலாய நமஹ, பஸ்மோதூளித விக்ரஹாய நமஹ, பஸ்மப்ரியாய நமஹ, பஸ்மசாயினே நமஹ, காமினே காந்தாய நமஹ, கிருதாகமாய நமஹ, சமாயுக்தாய நமஹ, நிவ்ருத்தாத்மனே நமஹ, தர்மயுக்தாய நமஹ, சதாசிவாய நமஹ, சதுர்முகாய சதுர்பாஹவே நமஹ, துராவாசாய நமஹ, துராசதாய நமஹ, துர்கமாய துர்லபாய நமஹ, துர்காய நமஹ, சர்வாயுத விசாரதாய நமஹ, அத்யாத்மயோக நிலையாய நமஹ.

நமஹ ஓஜஸ்வினே சுத்த விக்ரஹாய நமஹ ஹிரண்யரேதசே நமஹ தரணயே மரீச்சயே நமஹ மஹிமாலயாய நமஹ மஹாஹ்ரதாய நமஹ மஹாகர்பாய நமஹ சித்த விருந்தாரவந்திதாய நமஹ வ்யாக்ரசர்மாதராய நமஹ வ்யாலினே நமஹ மஹாபூதாய நமஹ மஹாநிதயே நமஹ அமிர்தாங்காய நமஹ அமிர்தவபுஷே நமஹ பஞ்சயஜ்ஞாய நமஹ பிரபஞ்சனாய நமஹ பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ பாரிஜாதாய நமஹ பராவராய நமஹ சுலபாய நமஹ சுவ்ரதாய சூராய நமஹ வாங்மயைக நிதயே நமஹ நிதயே நமஹ வர்ணாஶ்ரம குரவே நமஹ வர்ணினே நமஹ சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ ஆஶ்ரமாய நமஹ க்ஷபணாய நமஹ க்ஷாமாய நமஹ ஞானவதே நமஹ அசலாச்சலாய நமஹ பிரமாணபூதாய நமஹ துர்க்ஞேயாய நமஹ சுபர்ணாய நமஹ வாயுவாஹனாய நமஹ தனுர்தராய தனுர்வேதாய நமஹ குணராசயே நமஹ குணாகராய நமஹ அனந்ததிருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய தமயித்ரே நமஹ தமாய நமஹ அபிவாத்யாய நமஹ மகாச்சாரியாய நமஹ

பிராணப்பிரபவே நமஹ, அவ்யயாய நமஹ, லோகபாலாய நமஹ, அந்தர்ஹிதாத்மனே நமஹ, கல்பாதயே நமஹ, கமலேக்ஷணாய நமஹ, வேதசாஸ்திரார்த்த தத்வஜ்ஞாய நமஹ, நியமாய நமஹ, நியமாஶ்ரயாய நமஹ, சந்திராய நமஹ, சூர்யாய நமஹ, சனயே நமஹ, கேதவே நமஹ, விராமாய நமஹ, விதுருமச்சவயே நமஹ, பக்திகம்யாய நமஹ, பரம் பிரம்ம மிருகபாணார்ப்பணாய நமஹ, அனகாய நமஹ, அத்ரிராஜாலயாய நமஹ, காந்தாய நமஹ, பரமாத்மனே நமஹ, ஜகத்குரவே நமஹ, சர்வகர்மாச்சலாய நமஹ, த்வஷ்ட்ரே நமஹ, மங்களாய மங்களாவ்ருதாய நமஹ, மஹாதபசே நமஹ, தீர்கதபசே நமஹ, ஸ்தவிஷ்டாய நமஹ, ஸ்தவிராய நமஹ, த்ருவாய நமஹ, அஹ்னே நமஹ, சம்வத்சராய நமஹ, வ்யாப்தயே நமஹ, பிரமாணாய நமஹ, பரமாய நமஹ, தபசே நமஹ, சம்வத்சரகராய நமஹ, மந்த்ராய ப்ரத்யயாய நமஹ, சர்வதர்ஷனாய நமஹ, அஜாய நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, மஹாரேதசே மஹாபலாய நமஹ, யோகினே நமஹ, யோக்யாய நமஹ, மஹாரேதசே நமஹ, சித்தாய நமஹ, சர்வாதயே நமஹ, அக்னிதாய நமஹ, வசவே நமஹ, வசுமனசே நமஹ, சத்ய சர்வ பாபஹராய நமஹ, ஹராய நமஹ, அமிர்தாய சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ, கமண்டலுதராய நமஹ, தன்வினே நமஹ, வேதாங்காய நமஹ, வேதவிதே நமஹ, முனயே நமஹ, பிராஜிஷ்ணவே நமஹ, போஜனாய போக்த்ரே நமஹ, லோகநேத்ரே நமஹ, துராதராய நமஹ, அதீந்திரியாய நமஹ, மஹாமாயாய நமஹ, சர்வாவாசாய நமஹ, சதுஷ்பதாய நமஹ, காலயோகினே நமஹ, மகாநாதாய நமஹ, மகோத்சாஹாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தயே நமஹ, மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரி மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அநிர்தேஷ்ய வபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வஹார்யமிதாய நமஹ, கதயே நமஹ, பஹுஶ்ருதாய நமஹ, பஹுமயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, பவோத்பவாய நமஹ, ஓஜஸ்தேஜோத்யுதிகராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வகாமகாய நமஹ, நிருத்யப்ரியாய நமஹ, நிருத்யநிருத்யாய நமஹ, பிரகாஷாத்மனே பிரதாபனாய நமஹ, புத்தஸ்பஷ்டாக்ஷராய நமஹ, மந்த்ராய நமஹ, சன்மானாய நமஹ, சாரசம்ப்ளவாய நமஹ, யுகாதிகிருத்யுகாவர்த்தாய நமஹ, கம்பீராய நமஹ, ரிஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டான விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விரோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய விபுதாஶ்ரயாய நமஹ, பாலரூபாய நமஹ, பலோன்மாதினே நமஹ, விவர்த்தாய நமஹ, கஹனாய குரவே நமஹ, கரணாய நமஹ, காரணாய நமஹ, கர்த்ரே நமஹ, சர்வபந்த விமோசனாய நமஹ, வித்வத்தமாய வீதபயாய நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, நிஷாகராய நமஹ, வ்யவசாயாய நமஹ, வ்யவஸ்தானாய நமஹ, ஸ்தானதாய நமஹ, ஜகதாதிஜாய நமஹ, துந்துபாய நமஹ, லலிதாய நமஹ, விஸ்வஸ்மை நமஹ, பவதாத்மாத்மனிசம்ஸ்திதாய.

ஆதிசக்தியாய நமஹ, நதீதராய நமஹ, ஆக்ஞாதாராய நமஹ, த்ரிஷூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, சிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஶ்ராமாய நமஹ, சர்வசாசனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, சாராய நமஹ, சம்சார சக்ரபிருதே நமஹ, அமோகதண்டினே நமஹ, மத்யஸ்தாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசினே நமஹ, பரமார்த்தாய நமஹ, பரமயசே நமஹ, சம்பராய நமஹ, வ்யாக்ரகாய நமஹ, அனலாய நமஹ, ருச்சயே நமஹ, வரருச்சயே நமஹ, வந்த்யாய நமஹ, வாசஸ்பதயே நமஹ, அஹர்பதயே நமஹ, ரவயே விரோசனாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, சாஸ்திரே வைவஸ்வதாய நமஹ, அஜனாய நமஹ.

சுதாமாரயே நமஹ, சவித்ரே நமஹ, ரவிலோச்சனாய நமஹ, வித்வத்தமாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்ய கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோ லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டி த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்ரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோக விக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீ வல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜ்ஞானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்ளவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ,
ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ, மகாயசசே நமஹ, லோகசூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்கிரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அச்சலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, ப்ளவனாய நமஹ, ஷிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய ப்ரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, ப்ரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய மாதவாய நமஹ, க்ரீஷ்மாய நமஹ, நபஸ்யாய நமஹ, பீஜவாஹனாய நமஹ,

நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாகனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

ஜனகாய நமஹ, சாரு விஷல்யாய நமஹ, லோகசல்ய கிருதே நமஹ, சதுர்வேதாய நமஹ, சதுர்பாவாய நமஹ, சதுராய சதுரப்ரியாய நமஹ, ஆம்னாயாய நமஹ, சமாம்னாயாய நமஹ, தீர்த்த தேவ சிவாலயாய.

நமஹ ந்யாயாய நமஹ ந்யாயகம்யாய நமஹ நிரஞ்சனாய நமஹ சஹஸ்ரமூர்த்னே நமஹ தேவேந்திராய நமஹ சர்வசாஸ்திர பிரபஞ்சனாய நமஹ முண்டாய நமஹ விரூபாய நமஹ விக்ருதாய நமஹ தண்டினே நமஹ தாந்தாய நமஹ குணோத்தமாய நமஹ பிங்களாக்ஷாய நமஹ ஹர்யக்ஷாய நமஹ நீலக்ரீவாய நமஹ நிராமயாய நமஹ சஹஸ்ரபாஹவே சர்வேஷாய நமஹ சரண்யாய நமஹ சர்வலோகபிருதே நமஹ பத்மாசனாய நமஹ பரஞ்சோதிஷே நமஹ பராவர பரம்பலாய நமஹ பத்மகர்பாய நமஹ மகாகர்பாய நமஹ விஸ்வகர்பாய நமஹ விசக்ஷணாய நமஹ பராவரஜ்ஞாய நமஹ பீஜேஷாய நமஹ சுமுகாய சுமஹாஸ்வனாய நமஹ தேவாசுரகுரவே தேவாய நமஹ தேவாசுர நமஸ்கிருத்யாய நமஹ தேவாசுர மகாமாத்ராய நமஹ தேவாசுர மகாஸ்ரயாய நமஹ தேவாதி தேவாய நமஹ தேவர்ஷி தேவாசுர வரப்ரதாய நமஹ தேவாசுரேஸ்வராய நமஹ திவ்யாய நமஹ தேவாசுர மகேஸ்வராய நமஹ சர்வதேவமயாய நமஹ அசிந்த்யாய நமஹ தேவதாத்மனே நமஹ ஆத்மசம்பவாய நமஹ ஈட்யாய நமஹ அனீஷாய நமஹ சுரவ்யாக்ராய நமஹ தேவசிம்ஹாய நமஹ திவாகராய நமஹ விபுதாக்ரவரஸ்ரேஷ்டாய நமஹ சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ சிவஜானரதாய நமஹ ஸ்ரீமதே நமஹ சிகிஸ்ரீபர்வதப்ரியாய நமஹ ஜயஸ்தம்பாய நமஹ விசிஷ்டம்பாய நமஹ நரசிம்ஹநிபாதனாய நமஹ ப்ரஹ்மச்சாரிணே நமஹ லோகச்சாரிணே நமஹ தர்மச்சாரிணே நமஹ தனாதிபாய நமஹ நந்தினே நமஹ நந்தீஸ்வராய நமஹ நக்னாய நமஹ நக்னவ்ரதரராய நமஹ சுசயே நமஹ லிங்காத்யக்ஷாய நமஹ சுராத்யக்ஷாய நமஹ யுகாத்யக்ஷாய நமஹ யுகாவஹாய நமஹ ஸ்வவஷாய நமஹ சவஷாய நமஹ ஸ்வர்கஸ்வராய நமஹ ஸ்வரமயஸ்வனாய நமஹ பீஜாத்யக்ஷாய நமஹ பீஜகர்த்ரே நமஹ தனகிருத்தர்மவர்த்தனாய நமஹ தம்பாய நமஹ அதம்பாய நமஹ மகாதம்பாய நமஹ சர்வபூதமஹேஸ்வராய நமஹ ஸ்மசானநிலையாய நமஹ திஷ்யாய நமஹ சேதவே நமஹ அப்ரதிமாக்ருதயே நமஹ லோகோத்தரஸ்புடாலோகாய நமஹ த்ரயம்பகாய நமஹ நாகபூஷணாய நமஹ அந்தகாரயே நமஹ மகத்வேஷினே நமஹ விஷ்ணுகந்தரபாதனாய நமஹ வீததோஷாய நமஹ அக்ஷயகுணாய நமஹ தக்ஷாரயே நமஹ பூஷதந்தஹ்ருதே நமஹ பூர்ஜடயே நமஹ கண்டபரஷவே நமஹ சகலாய நமஹ நிஷ்கலாய நமஹ அனகாய நமஹ ஆதாராய நமஹ சகலாதாராய நமஹ பாண்டுராபாய நமஹ மிருடாய நமஹ நடாய நமஹ பூர்ணாய நமஹ பூரயித்ரே நமஹ புண்ணியாய நமஹ சுகுமாராய நமஹ சுலோசனாய நமஹ சாமகேயாய நமஹ பிரியகராய நமஹ புண்ணியகீர்த்தயே நமஹ அனாமயாய நமஹ மனோஜவாய நமஹ தீர்த்தகராய நமஹ ஜடிலாய நமஹ ஜீவிதேஸ்வராய நமஹ ஜீவிதாந்தகராய நமஹ நித்யாய நமஹ வசுரேதசே நமஹ வசுப்ரியாய நமஹ சத்கதயே நமஹ சத்கிருதயே நமஹ சக்தாய நமஹ காலகண்டாய நமஹ கலாதராய நமஹ மாணினே நமஹ மான்யாய நமஹ மகாகாலாய நமஹ சத்பூதயே நமஹ சத்பராயணாய நமஹ சந்திரசஞ்சீவனாய நமஹ சாஸ்திரே லோககூடாய நமஹ அமராதிபாய நமஹ லோகபந்தவே நமஹ லோகநாதாய நமஹ கிருதஜ்ஞாய கிருதிபூஷணாய நமஹ அனபாயக்ஷராய நமஹ காந்தாய நமஹ சர்வசாஸ்திரபிருதாம்பராய நமஹ தேஜோமயாய நமஹ லோகமாயாய நமஹ அக்ரண்யே நமஹ அணவே நமஹ சுசிஸ்மிதாய நமஹ பிரசன்னாத்மனே நமஹ
துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, பலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, திருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கதிருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகதிருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவிரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய

0: மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வதிருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்தி சாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏக ஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ர்ய துர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே திருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரிதவத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நமஶிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 93. தேங்க்யூ.

ீமேஷேரமானவிரே தானாயாமவாபரா சிகித்வான் சத்யஃ ப்ரவீஹீதா வ்ருஷானஞ்ஜஜானா அருஷஸ்து போருஷாதஸ்ய பாஜ இலாயாஸ் புத்ரோ வயுனே ஜனிஷ்டா.

ரமன்மேஷவசானூஷமாங்கோஷிங்கிர்வானசே அங்கிரஸ்வத் சுவத்திபிஸ்து வதர்ஜியாயார்ச்சா மார்க்கன்னரே விஸ்ருதாயா.

0: इति त्रयत्रिंशोऽध्यायः। ओम्।
1: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियोस 24/7 स्पिरिचुअल चैनल्स फ्रॉम शैवम.org। ओम नमः शिवाय।
2: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் ஷைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யூ ஆர் அபவுட் டு லிசன் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் அக்ஷர மணமாலை, பிரசன்டட் பை ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
3: அந்யமீஷம் சரணம் பிரபத்யே. அருணாச்சலவரர்க்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகர கணபதியே கரமருளி காப்பாயே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

அச்சலாம் உனையே மாற்றி ஓடாதுள்ளத்தின் மேலுறுதியாயிருப்பாய் அருணாச்சலாம் ஊர் சுற்றுளம் வீடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலாம் என்னை அழித்திப்போதெனை கலவாவிடில் இதுவோ வாழ்மை அருணாச்சலாம் ஏன் இந்த உறக்கம் என பிறர் இழுக்க இது

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Om Namah Bhadathaya Lokanam Sudhirekale Satyaram Nalukaya Shivaya Paramatmane.
3: Rakshana Pramanathinahi Vastu Siddhi Jagatkaranam Brahma Kim Pramana
4: Kim Pramanakam
3: Kim Pramanakam
4: Kim Pramanakam Ekam Padam நைவ யாதிருஷம் லக்ஷணம் ப்ரஹ்மணா உக்தம் தாதிருஷ லக்ஷண விசிஷ்டம் ப்ரஹ்ம வர்த்ததே இத்யத்ர கிம் ப்ரமாணம் இதி ப்ரமாண விஷயக ஜிஜ்ஞாசா. அஸ்யாம் ஜிஜ்ஞாசாயாம் ப்ரமாணம் வக்தவ்யம். ஏதாதிருஷே ப்ரஹ்மணி கிம் லௌகிகம் ப்ரமாணம் கிமபி அஸ்தி வா, ப்ரத்யக்ஷம் அஸ்தி வா, அனுமானம் அஸ்தி வா, அதுவா அந்நியதேவ கிமபி அஸ்தி வா இதி. தர்ஹி அத்ர சாஸ்திரமேவ ப்ரமாணம், சாஸ்திரம் வேத, ததேவ மூல ப்ரமாணம். அந்நத் எத்கிஞ்சித் பிரமாணம் அஸ்தி சேதபி தத் வேதானுசாரித்வேன பிரமாணம் பவதி, நது ஸ்வதந்திரம் பிரமாணம். தர்ஹி ஸ்வதந்திரம் பிரமாணம் து வேத ஏவ இதி வக்தவ்யம். ததர்த்தம் இதம் சூத்ரம் ஆரப்யதே சாஸ்திர யோனித்வாத்.
3: யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் தத ஏவ ஜகத் ஜக ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் ப்ரஹ்ம பவதி இதி சேஷஹ.
4: ப்ரஹ்ம ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பவதி குதஹ தத்ர கிம் பிரமாணம், ப்ரஹ்ம ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பவதி இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே வேத. வேதேன உச்சதே, வேதேன ததேவ தாத்பரியேண போத்யதே இதி கிருத்வா ப்ரஹ்ம ஜகஜ்ஜன்மாதி லக்ஷணம் பவதி. ஜகஜ்ஜன்மாதி லக்ஷணம் யஸ்ய தத் ஜகஜ்ஜன்மாதி லக்ஷணம் ப்ரஹ்மணா விசேஷணம் ததாவிதம் பவதி இதி. யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம், அத்ர யோனி சப்தஹ வர்த்ததே சூத்ரே. அந்த யோனி சப்தத்துக்கு பிரமாணம் அர்த்தம், யோனி சப்தத்துக்கு காரணம் அர்த்தம். சாதாரணமா அது காரணம் நம ஹேதுஹு. ஹேது ரெண்டு விதத்தில் இருக்கு, ஒன்று காரக ஹேது, இன்னொன்று ஞாபக ஹேது. தெரியும் இல்லையா? காரக ஹேது ஞாபக ஹேது. காரகம்னா ஜனகம், ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடியது. இப்போ வன்னியும் தூமத்தையும் எடுத்து பாரு. வன்னியும் தூமவும் அனுமானத்தில் தூமஹா ஹேதுன்னு சொல்கிறோம் இல்லையா? தூமஹா கதம் ஹேது பவதி, வன்னி கலு ஹேது தூமஸ்யா. யார் ஒருத்தர் கேட்குறா இருந்து வச்சுப்போம், என்ன பதில்? தூமம் வன்னிக்கு காரணமா, வன்னி தூமத்துக்கு காரணமா? வன்னி தானே தூமத்துக்கு காரணம். அப்ப வன்னி ஹேதுன்னு தானே சொல்லணும். அப்ப நீங்க ஏன் தூமம் ஹேதுன்னு சொல்றீங்க?
3: தூமம் பிரதி வன்னி காரக ஹேது, வன்னி பிரதி தூமா ஞாபக.
4: அதுதான் அடுத்து, அதுதான் சொன்னேன். பிரகிருதே அனுமானே ஞாபக ஹேது அபேட்சதே. யதஹா வன்னி தூமஸ்ய ஜனக ஹேது காரக ஹேது, அதேவ தூமஹ வன்னேஹே ஞாபக ஹேது. காரணம் வினா காரியம் ந ஜாயதே இது கிருத்வா காரியம் காரணம் ஞாபயதி. காரியம் காரணம் ஞாபகத்தி, காரணத்தை தெரிவிக்கிறது. அதனால அனுமானத்தில் தூமம் ஹேதுன்னு சொல்லுவோம். அத்த அப்போ என்னாச்சுன்னா, யோனி சப்தத்துக்கு காரணம் அர்த்தம். காரணம் ரெண்டு விதமாக இருக்கு, ஜனக காரணம், ஞாபக காரணம். காரக ஹேது ஞாபக ஹேது. பிரகிருத்தே பிரம்மணா காரணம் கிம் இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி. ஜிஜ்ஞாசா நாஸ்தி இத்துக்கே பிரம்மணா ஜனக ஹேது கா இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி. பிரம்மணா அநாதித்வாத் தர்ஹி பிரம்மணா ஞாபக ஹேது கா. பிரம்மம் இருக்கு, இப்பேற்பட்ட லக்ஷணத்தோட பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கு. இத்யத்ரா என்ற விஷயத்துல என்ன ஞாபகம்? ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்ன? இயம் பிரமாண ஜிக்யாசா. तस्यां प्रमाणजिज्ञासायां सत्यां शास्त्रमेव तत्र प्रमाणम् इति वक्तव्यं वर्तते. तदनुसारेण विग्रहं प्रदर्शयति. यतः शास्त्रं योनिः प्रमाणम् अत एव जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः. शास्त्रस्य योनिः शास्त्रयोनिः, तस्य भावः शास्त्रयोनित्वम् इति विग्रहः कृतः एतैः. शास्त्रस्य योनिः इल, शास्त्रस्य योनित्वं शास्त्रयोनित्वम्. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னா என்னன்னா, விக்கிரக பேதா சாங்கர பாஷ்யத்துல வேற விதமான விக்கிரகம் பகுரிஹி எடுத்திருக்கார். இந்த விக்கிரகம் சொல்லல, அர்த்தம் இதுதான். இந்த அர்த்தத்துல கொண்டு வரணும் சாஸ்திரம். தை சங்கர பகவத் பாதை கிங் கிருதம் சாஸ்திரம் யோனிஹி எஸ்ய தத சாஸ்திர யோனி பிரம்மா. சாஸ்திரம் வேதா, சாஸ்திரம் யோனிஹி, யோனிஹின்னா ஞாபக ஹேது. சாஸ்திரம் யோனிஹி ஞாபக ஹேது. எஸ்ய பிரம்மணா தத் பிரம்மா சாஸ்திர யோனி, தஸ்ய பாவஹ சாஸ்திர யோனித்வம் தஸ்மாத் சாஸ்திர யோனித்வாத் இதி பஹூரிஹி சமாசம் ஆதாய சூத்ரார்த்தோ வர்ணிதா. ஏதைஹி ஆச்சாரியைஹி கிங் க்ரியதே, சாக்ஷாதேவ தத்புருஷஹ உச்யதே. சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம், சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம். சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் இத்யுக்தே சாஸ்திரம் ப்ரதி ஹேதுத்வம் இத்யர்த்தோ நாஸ்தி. சாஸ்திரஸ்யைவ ஹேதுத்வாத், ஹேதுத்வம் ஞாபகத்துவம், ஹேதுத்வம் ஞாபகத்துவம். அதுல வித்தியாசம் இல்ல. பிரம்ம பிரதி கஸ்ய ஞாபகத்துவம், சாஸ்திரஸ்யைவ ஞாபகத்துவம் சொல்லணும் இல்லையா. தமேவ அர்த்தமாதாய சாஸ்திரஸ்ய யோனித்வம், சாஸ்திர நிஷ்டம் யோனித்வம், சாஸ்திர நிரூபிதம் யோனித்வம் இல்ல, சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய யோனித்வம் காரணத்துவம் ஞாபக ஹேதுத்வம். பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனி, சாஸ்திரம் யோனிஹி, யோனி சப்தம் சுபாவதா புல்லிங்கே அஸ்தி. பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனிஹி, தர்ஹி சாஸ்திரே யோனித்வம் அஸ்தி கலு. ததாதாய விக்ரஹ கிருதஹ சாஸ்திரஸ்ய யோனித்வாத், சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம். இந்த விக்ரஹம் இவர் தான் சொல்லியிருக்கார், அவரே சொல்லல. அதுல ஒரு விசாரம் பண்ணிருக்காரு இங்க. லக்ஷணம் இது சப்தஸ்ய அர்த்தஹ அசாதாரண தர்மஹ இது, சஹ அர்த்தஹ அத்ர நாபேக்ஷதே. ஞாபகத்வம் இத்யுக்தே போதகத்வம் இத்யர்த்தஹ, பிரமாண விதயா போதகத்வம். லக்ஷணம் இத்யர்த்தோ நாத்ர. ரூபஸ்ய ஞாபகம் பவதி பிரத்யக்ஷ பிரமாணம் சக்ஷுரிந்திரியம் இத்யுக்தே அர்த்தகஹ. ரூபஸ்ய லக்ஷணம் அசாதாரணதர்மா சக்ஷுரிந்திரியம் இத்யர்த்தோ நாஸ்தி. ரூபஸ்ய ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம், ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம். கீதிருஷே ரூபே இத்யுக்தே ஏதாதிருஷே ரூபே, சுக்லரூபம் வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே சுக்லரூபஸ்ய லக்ஷணம் ந, சுக்லரூபஸ்ய அசாதாரணதர்மா அன்யேவ பவது ததா. அதஹ இதானீ லக்ஷணசப்தஸ்து பிரமாணபரதயா ந ப்ரயுக்தஹ, ந லக்ஷணசப்தஹ ந ப்ரயுக்தஹ ஏவ. ஜைமினியசூத்ரே லக்ஷணசப்தஹ ப்ரயுக்தஹ பிரமாணபரதயா, சோதனாலட்சணோர்த்தோ தர்மா இது. அத்த லக்ஷணசப்தம் நாஸ்தி. சாஸ்திர பிரமாணகத்வாத், சாஸ்திர பிரமாணகத்வாத் இது யதா அர்த்த ஸ்யாத் ததா பகவத்பாதைஹி விக்ரஹ சங்கராச்சாரியைஹி விக்ரஹ கிருதஹ. சாஸ்திரம் யோனிஹி யஸ்ய தத் சாஸ்திர யோனி, சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம. பௌரிஹி இருக்காங்க, இவர் பௌரிஹி சொல்லல. அது அந்த விக்கிரக வேதம் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இந்த இப்படியே சொல்லலாமோ இல்லையோ, அவர் இப்படி சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி சாதாரணமா, அது இவர் எடுத்து காமிச்சிருக்கார். இப்போ அத்த வியாக்கியானே பட்டாமி. யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதா இது அத்த பாஷ்யே அஸ்தி கிள. யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதா, இந்த பாஷ்ய பங்கியை வச்சுட்டு இவர் இந்த விக்கிரகத்தை எடுத்திருக்கார். சாஸ்திரஸ்ய யோனி யோனித்வம், சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத், சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் இது விக்கிரக விவக்ஷிதா. சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி ஞாபகத்வாத் இது விக்கிரக விவக்ஷிதான் இத்தனேன சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் தஸ்மாத் இது ஷஷ்டி சமாசாஸ்ரயணேன சாஸ்திரஸ்ய பிராமாண்யாத் இத்யர்த்தே சூத்திரம் யோஜிதம் வியாக்கியானம். இது ஏன் அவர் சொல்லலைன்னால், அதுக்கு ஒரு காரணம், குணவாச்சித்வாத் குணவாச்சினா சப்தேன சக ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி. ஷஷ்டி சமாசம் சாதாரணமாக வர முடியாது. பூரண குணேத்தியாதி சூத்திரம், அந்த சூத்திரம் பார்க்கணும். பூரண குணேத்தியாதி சூத்திரேனா குணசப்தா தத வர்த்ததே, குணவாச்சக சப்தேன ஷஷ்டி சமாச நிஷேதோ வர்த்ததே. அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தானே யோனித்வம், யோனித்வம் இது. தர்ஹி ஷஷ்டி சமாசம் சாஸ்திரஸ்ய யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திர யோனித்வம் இது. ச समासः न सिध्यति इति आलोच्य बहुरीहिर उक्तः तैः. அப்ப ஏன் இவரும் இப்படி சொன்னார் கேட்டா அதுக்கும் சமாதானம் கொடுக்கிறார். சாதாரணதா எதபி சூத்திர சாட்சாத் சௌத்திரேண நிஷேதேன நிஷேதேவ பவதி ஏவம் சமாசோ நசித்யதி இத்தேவ ததாபி ஞாபக பலாத் சித்யதி இது. ஷஷ்டி சமாச நிஷேதா ஷஷ்டி சமாச நிஷேத நிஷேதா சியாத் கலு இத்துக்தே ததஷிஷ்யம் சம்யா பிரமாணத்வாதிதி சௌத்திர நிர்தேச தரிசனாத் இது சமாதானம் உத்தம். எதபி சூத்திரகாரேண சமாசா நிஷித்த ஏவ கண்டதா ஏவம் சமாசோ நபவதி இது. பரந்து குற்றச்சித் சூத்திரகாரேவ ஸ்வயம் தாதிருஷம் சமாசம் கிருத்வா பிரதர்ஷயதி தரி தத்பலாத் சமாச சித்தியதி இது. சூத்திரகாரஹ சாக்ஷாத் ஏவம் சமாசோ பவது நோபதிஷ்டவான் பரந்து சௌத்திரேண நிர்தேசேன சோபி சமாசஹ பிராமாணிகஹ இது சித்தியதி இது. ததர்த்தம் சூத்திரம் உதாகிருதம் தத் அஷிஷ்யம் சம்யா பிரமாணத்வாத் இது சூத்திரம். சாந்தசம்யோகே சதி கேவலம் தாந்தசத்துவம் அந்த மாதிரி பிரயோகம் நமக்கும் பண்ணலாம். அவர் சூத்திரக்காரர் அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி தெரிவிக்கிறார். இப்போ இங்கே என்னாச்சுன்னா தத் அஷிஷ்யம் சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரம். இங்கே சம்யா பிரமாணத்வான்னு ஒரு பதம் இருக்கு. சம்யாயாக பிரமாணத்வான்னு இருக்கு. சம்யாயாக பிரமாணத்வாதித்தர்த்தே சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரக்காரர் சொல்கிறார் இல்லையா. இங்கே அத்தையே அத்தாப்பி தசைவ சாஸ்திரஸ்ய பிரமா யோனித்வா சாஸ்திர யோனித்வா சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் இத்தியவம் ரூபேண சௌத்திரேண நிர்தேசேன அயமபி சமாசித்தியதி இத்தியபிப்பிராயேண ஏதைஹி ஆச்சாரியைஹி ஏவம் விக்ரஹ கிருதஹ இது. தைஹி கிமர்த்தம் ததா அயம் விக்ரஹ தியக்தா இத்துக்தே க்லேஷா வர்த்ததே கலு ஏவம் சௌத்திரேண நிர்தேசேன சாதனியம் வர்த்ததே தவேக்ஷ்ய பூரிஹிரே வஸ்து இது தைஹி ததா கலு. இதானியம் ஆயிடுது இல்லையா. எத சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அத்த ஏவ ஜன்மாதி ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்ம பவதி இது சேஷா விஷயஸ்து ஸ்பஷ்டா.
3: அத்ர ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேகா.
4: அதிகரணே சந்தேகா. இப்போ சாட்சாத் அதிகரணே சித்தாந்தக்கஹ கிரியதே சாஸ்திரம் பிரம்மணி பிரமாணம் பவத்யேவ பவத்யேவ இது எதா சித்தாந்த கிரியதே தரி ந பவதி இது பூர்வபக்ஷ கர்த்தவ்யா. ததனுசாரேண சந்தேகா உத்தாபனியா. ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் சாஸ்திரைக பிரமாணகம் உத ந உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேகா. சாஸ்திரேணைவ அவகம்யம் வா அது சாஸ்திரமேவ பிரமாணம் வா அதுவா பிரமாணாந்தரமபி அஸ்தி வா இது சந்தேகா.
3: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைசித்ரி கர்பித கர்பிதத்வேன ஸ்வோசித கர்த்திருக்கம் இது கர்த்தா கஷ்டித் கல்பனீயா சர்வஜ்ஞத்வாதிமான் ந அசௌ சாஸ்திரைக கம்ய இது ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமான்யம்
4: நாசௌ சாஸ்திரைக கம்ய இது நாசௌ சாஸ்திரைக கம்ய இது. தது படிக்கும் பொழுது நாசௌ சாஸ்திரைக கம்ய இது இது விசர்க்கம் யோஜயித்வா பட்டனியம் அதுவா நாசௌ சாஸ்திரைக கம்ய இது தத்ர சம்ஹிதாம் வினா சாஸ்திரைக கம்ய இது இது பட்டனியம் சாஸ்திரைக கம்ய இது ஏவம் ந பட்டனியம்
3: ந அசௌ சாஸ்திரைக கம்ய இது ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா இது
4: பஷ்யது. நைய்யாயிக ரீத்யா இதானிம் யதா விசாரியதே தரி சாஸ்திரைக கம்யம் இது ந அனுமானேன கம்யதே அனுமானம் வர்த்ததே ஜகத்காரணத்வேன கில பரமேஸ்வர சாதனியா ஜகத்காரணத்வேன பரமேஸ்வரம் சாதயிதும் அனுமானம் வர்த்ததே பிரசித்தம் தரி அனுமானேன சித்தியதி தரி அனுமானேனைவ சாஸ்திரேனைவ சித்தியதி இது கிமர்த்தம் வக்தவ்யம் அனுமானேனாபி சித்தியதி இது வக்தும் சக்யதே கலு சக்யதே இது பூர்வபக்ஷ பங்க்திம் யோஜயது.
3: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைசித்திர கர்ப்பிதத்வேன
4: கிம் அனுமானம் உச்சதே அத்ர ஐயாயிகானாம் அனுமானமேவ சித்தியம் குராதிகம் கர்த்தஜன்யம் காரியத்வாதி உச்சதே கிள அந்த அனுமானம் தான் அது சப்தங்கள் வித்தியாசமா இருக்கிறதா. சித்தியம் குராதிகம் சொல்ற வேண்டிய இடத்துல வைச்சித்ய கர்ப்பிதத்வேனான்னு இருக்கு இல்லையா. இந்த விசித்திரம் ஜெகத் வச்சுக்கோ விசித்திரம் கிரி நதி சமுத்திராதி சகிதம் ஜெகத் அந்த விசித்திரம் இது சப்தேன அஸ்மதாதிபி கர்த்தும் அசக்கியம் கேனச்சித் புருஷேண உற்பாதயித்தும் அசக்கியம் ஜெகத் இது விவக்ஷா வர்த்தது. தர்த்தம் வைசித்திர கர்ப்பிதம் இது கிருத்வா ஸ்வோசித கர்த்திருக்கம் ஸ்வோசித ததுச்சித கஷ்டித் கர்த்தா அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தா. சோசித கர்த்தகம் இது கஷ்டித் கர்த்தா சித்தியதி. தரி பக்ஷஸ்து கஹா இத்துக்தம் ஐயாயிகை யதா உக்தம் தத்வதேவ கிருத்தியங்குராதி ரூபம் கிரி நதி சமுத்திராதி யுக்தம் ஜெகத் விமதம் ஜெகத் விமதம் ஜெகத் பிராச்சீன கிரந்தேஷு லிகந்தி விமதம் ஜெகத் தெரியுமா விமதம் விமதம் இத்துக்தே விமதி விப்ரதிபத்தி விப்ரதிபன்னம் ஜெகத் விப்ரதிபன்னம்னா மாறி மாறி அர்த்தம் இப்போ சந்தேகாஸ்பதம் அர்த்தம் சந்தேகாஸ்பதம் என்ன சகர்த்திருகம் வா நவா சகர்த்திருகம் வா நவா இத்தியாகாரக சந்தேகசிய விஷயீபூதம் ஜெகத் அதுதான் பட்சம். ஏன் அப்படி சொல்லணும்னா கட்டாதிகம் திருஷ்டாந்தி கர்த்தவியம் கலு கடவத திருஷ்டாந்தம் பண்ணும் கடத்துக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு யாருக்குமே சந்தேகம் இல்லை. கிரி நதி நதி சமுத்திராதி நாம் கஷ்டித் கர்த்தா அஸ்தி வா நவா அங்க சந்தேகம் இருக்கு. கண்ணால தெரியல யாரும் கர்த்தா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க சாதாரணமா பிரத்யக்ஷமா இல்ல. தரி பிரத்யக்ஷ சித்த கர்த்திருக்கம் எத்யத் வர்த்ததே கட பட்டாதிகம் அதெல்லாம் திருஷ்டாந்தமா பட்சத்திலிருந்து வெளியில் போடணும் இல்லையா பக்ஷாத் பகிஷ்கர்த்தவியம் அப்பதானே அது திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். ததர்த்தம் விமதம் ஜெகத் இது வதந்தி விமதம் இத்தியுக்தே இதம் சர்வம் அண்டர்ஸ்டுட் தத்ரா எங்க கர்த்தா இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமா இருக்கோ அது பட்சமா வச்சுக்கணும். சாத்திய சந்தேகா வரணும் இல்லையா சாத்திய சந்தேகம் இருக்கணும் பட்சத்துல அத்த அந்த சாத்திய சந்தேகத்தோட இருக்கிற அந்த பட்சம் அது காமிக்கிறதுக்கு விமதம் ஜெகத்னு சொல்லலாம். அஸ்து ததைவ யோக்ஷாது சாயவ விமதம் ஜெகத் சகர்த்திருக்கம் ஹேது என்ன காரியத்துவாத் காரியத்துவாத் கடவத் சொல்லணும். ததானியம் பிரதமத ஏதே கிம் லிகந்தி ஜெகதிதம் சாவயவம் காரியமேவா கிமர்த்தம் ததா உத்தம் ஏதோ ஒன்று எழுதும் போது அதுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் கொண்டு வரணும் இல்லையா ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ சாவயவத்வாத் காரியத்துவம் சித்தியதி இது அது எதுக்கு சொல்லணும். இப்போ பக்ஷத்துல ஹேது இருக்கணும் இல்லையா பக்ஷம் என்ன ஜெகத்து பக்ஷம் ஹேது காரியத்துவம் காரியத்துவ ரூபோ ஹேது ஜெகதி அஸ்தி அது முதல் சாதிக்கணும் இல்லையா. கஷ்டித் பிரச்சேத் சமக்ரம் ஜெகத் காரியமேவா இது கிமர்த்தம் தொயா கசம் நிர்ணீதம் தொயா காரியம் சேத் தசிய கர்த்தா அபேட்சதே ஒரு காரியமா இருந்தா தானே கர்த்தா வேணும். இதெல்லாமே காரியம் எதுக்கு சொல்லணும் எங்க வந்து பிரத்யக்ஷமா காரியத்துவம் தெரியறதோ அது காரியம் அங்க கர்த்தா கர்த்தாவும் தெரியறது கட்டப்பட்டாதிகம் காரியம் நமக்கு பிரத்யக்ஷமா இருக்கு அதுக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் கூட இல்ல கர்த்தா கண்ணால தெரியறது. எங்க வந்து கர்த்தா தெரியறது இல்லையோ அது காரியமாக காரியமே இல்லைன்னு சொல்லுங்கோ கர்த்தா இல்லை காரியமும் இல்லை தத் கர்த்தா கர்த்தா கர்த்தாபி நாஸ்தி தத் காரியமபி நாஸ்தி கர்த்திருத்தம் சகர்த்திருக்கத்துமபி நாஸ்தி காரியத்துமபி நாஸ்தி இத்துச்சதாம் இத்தியுக்தே அப்படி இல்லைன்னு சொல்லணும். ஜெகத் காரியம்தான் ஹேது சித்தியர்த்தம் அனுமானாந்தரம் பக்ஷே ஹேது நாஸ்தி சேத் கஹ தோஷா ஸ்வரூபாசித்தி பக்ஷே ஹேத்வபாவா ஸ்வரூபாசித்தின்னு வரும் ஹேத்வபாவோ பக்ஷா ஸ்வரூபாசித்தி தரி பக்ஷா ஜெகத் தத்ர காரியத்துவமேவ நாஸ்தி இது கஷ்டித் வதேத் தரி ஸ்வரூபாசித்தி சங்கியதே ஸ்வரூபாசித்தி வாரணாய வாரணாய பிரதமதஹ அன்யத் அனுமானம் கர்த்தவ்யம் ஜெகத் காரியம் சாவயவத்வாத் ஜெகத் காரியம் சாவயவத்வாத் அனேன சாவயம் எத்யத் சாவயவம் தத்தத் காரியம் வியாப்தி இருக்கு இல்லையா கிரி நதி சமுத்திராதிகம் சாவயவம் வானவா இத்தித்ர கஸ்யாபி சந்தேகோ நாஸ்தி சாவயவமேவ தரி சாவயவத்வேன ஹேதுனா பக்ஷீபூதே பிரபஞ்சே காரியத்துவம் சித்தியதி இதானீம் ததேவ காரியத்துவம் ஹேது கிருத்திய சகர்த்தகத்வம் சாத்தியதே இது இது எதர்த்தம் ததா லிகிதம் ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச
3: வைசித்ரி கர்த்தித்வேன சோசித கர்த்தகம் கர்த்தா கஷ்டித் கல்பனீயம்
4: இதி இதி சோசித கர்த்தகம் இதி
3: இதி சோசித கர்த்தகம் இதி
4: இதி இதி கிருத்வா இதி வியாப்தே சத்வா எத்யத் காரியம் தத்தத் சோசித கர்த்தகம் இதி வியாப்திரஸ்தி சகர்த்தகம் ஏதோ ஒண்ணு கஷ்டித் கர்த்தா அப்படி இல்ல சோசித கர்த்தகம் இது இதெல்லாம் காரியமா இருக்கோ அது அப்பேற்பட்ட காரியத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தாவோட சேர்ந்தது இத்தியர்த்தம் அது சோசித கர்த்தகம் ததா விவக்ஷா வருது தச்ச வைச்சித்ய கர்ப்பிதத்துவேன அப்ப பிரபஞ்சம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியும் வைச்சித்ய கர்ப்பிதமா இருக்கு அதனால தஸ்யாபி ததாவித கஷ்டித் கர்த்தா மகாத்மா அபேட்சதே சாமான்யா கஷ்டித் கர்த்தா நசித்தியதி சர்வஜத்வாதி குணக கஷ்டன கர்த்தா அபேட்சதே சர்வஜா இருந்தா தான் அது பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது இது இது பூர்வபக்ஷா நாம அனுமானேனாபி சித்தியதி இது நாஸ்தி அனுமானேனாபி சித்தியதி சர்வஜ்ஞத்வாதிமான் கஷ்டன கர்த்தா அனேன அனுமானேன सिद्ध्यति येन सर्वज्ञना इल्लेन अद् तत् कर्तृत्वमेव न भवति तर्हि तन्निर्माणार्थ अपेक्षितसामर्थ्यविशिष्टः कश्चित् कर्ता अनेन अनुमानेन सिद्ध्यति अतः सर्वज्ञत्वादिकमपि सर्वज्ञत्वादिकमपि तस्य सिद्ध्यति तर्हि यत् लक्षणं ब्रह्मणः उक्तं तल्लक्षणम् अनुमानेनैव सिद्ध्यति तादृशलक्षणयुक्तं ब्रह्म सर्वज्ञत्व सर्वशक्तिमत्वादि गुणयुक्तं ब्रह्म अनुमानेनैव सिद्ध्यति अर्थापत्तिप्रमाणम् अङ्गीक्रियते चेत् सम्यक् तेनापि सिद्ध्यति तावदेव तथा नापेक्षते अत्र ब्रह्मसूत्रेषु इदानीं पूर्वपक्षी कश्चित् नैयायिको वा तथैव अपेक्षते इति नास्ति इदानीं भवदुक्तरीत्या तथा स्वीकारे अपि दोषो नास्ति कश्चित् दार्शनिकः अन्यः पूर्वपक्षी इत्यपि नापेक्षते सूत्रकारः स्वातन्त्र्येणापि एवं सम्भावितं पक्षं पूर्वपक्षत्वेन योजयितुं प्रभवति अतः यतः किमर्थं मया इदानीम् आदावेव उक्तम् इत्युक्ते प्रत्यधिकरणं भवान् कश्चन अन्यं दार्शनिकं पूर्वपक्षित्वेन स्थापयितुं यदि प्रयतते अद् किडक्यात् नरकवे नरकात् अधुनाल सन्देहस्तु कश्चित् प्राप्यते सन्देहे तत्र निराकरणीया कोटिः पूर्वपक्षकोटिः तावदेव तां कोटिं स्वीकृत्य कश्चित् अन्यः कश्चन दार्शनिकः तत्र युद्धं कर्तुं तिष्ठत्येव इति नास्ति अस्ति चेत् अस्तु तावदेव अत्र तु भवदुक्तरीत्या नैयायिकः पूर्वपक्षी इति कथने विरोधोऽपि नास्ति
3: नासौ शास्त्रैकगम्य इति नास्मिन् शास्त्रस्य प्रामाण्यम्
4: असौ शास्त्रैकगम्यः नास्ति इति कृत्वा शास्त्रस्य अत्र प्रामाण्यं नास्ति इति शरीयर्ग अङ्गोरि सन्देहं वर्णं शास्त्रैकगम्यो नास्ति अनुमानेनापि गम्यते नाम ज्ञायते परमात्मा उक्तलक्षणविशिष्टः परमात्मा शास्त्रेणापि गम्यते अनुमानेनापि गम्यते इति खलु आगतं शास्त्रेण न गम्यते इति आगतं वा शास्त्रस्य प्रामाण्यं नास्ति इति कथं इति शङ्का भवति खलु शास्त्रेण न गम्यते इति कथं भवता उच्यते अनुमानेन अनुमानेनापि सिद्ध्यति अनुमानेनापि सिद्ध्यतु शास्त्रेणापि सिद्ध्यतु परन्तु कथम् आचार्यः लिखति नासौ शास्त्रैकगम्यः इति अयं परमात्मा शास्त्रेणैव अवगम्यते इति तु नास्ति अनुमानेनापि अवगम्यते इति कृत्वा अस्मिन् शास्त्रस्य कथं लेखनीयमासीत् शास्त्रस्यैव प्रामाण्यमिति वक्तुं न शक्यते इति खलु वक्तव्यम् परन्तु शास्त्रस्य प्रामाण्यमेव नास्ति इति लिखति तत् कथं कुतः एवं लिख्यते इति स्वयमेव अग्रे स्पष्टीकरोति पश्यतु अग्रे अग्रिमं पङ्क्तिं पठतु तदेव शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तः विषयः वक्तव्यः अनधिगते मानान्तरेण अनधिगते विषये शास्त्रस्य प्रामाण्यं वक्तव्यम् इदानीं किं भवति अयं परमात्मा अनुमानेनापि यदि अवगन्तुं शक्यः तर्हि शास्त्रस्य सः असाधारणो विषयः नास्ति इत्यागतं शास्त्रं परमात्मतात्पर्यकं न भवति इत्यागतं येन असाधारणमानविषयमिल्लत् मानान्तरेणापि लभ्यते खलु अपरार्थवादं मादरियायुडु परमात्मप्रतिपादकं शास्त्रवाक्यम् अर्थवादः इति भविष्यति यतोहि मानान्तरेण अनवगम्यः विषयः यः वर्तते तत्रैव शास्त्रस्य परमं तात्पर्यं वक्तव्यम् अन्यत्र सर्वत्र अवान्तरं तात्पर्यमेव परमं तात्पर्यं तु न सिद्ध्यति प्रत्यक्षेणानुमानेन प्रत्यक्षेणानुमित्या वा यस्तूपायो न बुध्यते एतं विदन्ति वेदेन तस्मात् वेदस्य वेदता नृक् एन्दवरु विषयं प्रत्यक्षत्तिनालेयं अनुमानत्तिनालेयो ஒன்றும் கிரகிக்க முடியாதோ அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு மானாந்தரேன அனதிகதே விஷய வேதசிய பிராமணியம் வக்தவியம் இப்போ பரமாத்மாஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை குழு தரி தத்போதனாய வேத நாகதா இது ஆயாதி தத் மானாந்தரேன அனுமானேன சித்தமேவ வேதேன அனூத்தியதே இது வக்தவியம் ஆபததி எதி ததா ஸ்யாத் தரி மானாந்தரேன அவகதே அர்த்தே वेदस्य प्रामाण्यं न भवति इति आगतं प्रामाण्यं नाम तदेव तात्पर्येण बोध्यते इति वक्तुं न शक्यते इति आगतम् अदूरु कुळपम् इन्नोन्न अनुमानं एप्पेर्पट्ट स्वरूपत्ते कामिकृतम् அதுதான் இப்போ எடுக்க முடியும் அந்த அனுமானத்தோட ஏதாவது விரோதம் இருந்தால் அங்கே தடுக்கும் அது எடுக்கக்கூடாது வேதத்தின் வேதம் அனுமானம் போகிற வழியில் வேதம் போகணும்னு வரும் அனுமானாதீனமாக வேதத்தை கொண்டு போகணும்னு வரும் அப்படியெல்லாம் ஏற்பட்ட சிரமங்கள் இருக்கு ததாச்ச அனுமானேனாபி சித்தியது வேதேனாபி சித்தியதுன்னு சொன்னால் அது அப்படியே விட முடியாது அதா यदि अनुमानेन सिद्ध्यति इत्युच्यते तर्हि वेदस्य तत्र प्रामाण्यमेव न भविष्यति उक्तरीत्या अतः वेदः प्रमाणं न भवति इत्यपर्यन्तं पूर्वपक्षः प्राप्तः चोदनैव प्रामाण्यम् इति मीमांसायां धर्मे किं प्रमाणम् इत्युक्ते विधिरेव प्रमाणम् चोदनैव प्रमाणम् इति वर्तते। मानान्तराणां तत्र प्रवेश एव नास्ति इति कृत्वा अत्र तु किं भवति, मानान्तरस्यापि कश्चन प्रवेशो वर्तते। परमात्मा इति कश्चित् अस्ति वा इत्युक्ते ऊहितुं शक्यते कथञ्चित्, अनुमानत्तु गुरु वेल इर्कङ्ग ज्योतिष्टोमेन स्वर्गो भवति वा इति पृष्टे तत्र अनुमानस्य अनुमानेन किमपि कर्तुं न शक्यते। एवं त्वया एवं यागहोमादिकं क्रियते चेत् मरणानन्तरं किमपि फलं भवति वा इति अदुक एतावत् लाजिक् इर्का। अनुमानस्य तत्र प्रवेशे एव नास्ति इति कृत्वा क्लेशो नास्ति। இங்க அப்படி இல்லை, அனுமானம் கிட்ட வருது, பரமாத்மா இருக்கான்னு கேட்டால் அனுமானம் கிட்ட வருது, ஆனால் அது பூர்ணமா ஒரு பிரமாணமா ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லணும் சித்தாந்தத்துல. ததர்த்தம் பூர்வபக்ஷம் கிருத்வா ஸ்தாபிதம் இதானி சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா பிரமாணாந்தரேன அப்ராப்தோ யோ விஷய தஸ்மின்னேவ விஷய சாஸ்திரஸ்ய பிராமணியம் வக்தவியம் இது கிருத்வா யதி வேத வேதவாக்கியானாம் பரமாத்மனி பிராமணியம் வக்தவியம் பரமாத்ம விஷய வேதவாக்கியம் பிரமாணம் இது வக்தவியம் தரி வேதேன யாதிருஷ பரமாத்மா பிரமீயதே தாதிருஷ பரமாத்மா அந்நேன பிரமாணேன நைவ பிராப்யதே இது உபபாதனியம் அஸ்தி ததர்த்தம் யத்ன கிரியதே அத பூர்வபக்ஷம் ஏவம் கிருத்வா சித்தாந்த உச்சதே சித்தாந்தஸ்து
3: ஜகத்காரணம் பிரம்ம வேதாந்த சாஸ்திரைக கம்யம்
4: ஜகத்காரணம் பிரம்மா வேதாந்த சாஸ்திரைக கம்யம் வேதாந்த சாஸ்திரம்னா உபனிஷத்துன்னு அர்த்தம். வேதாந்த சாஸ்திரம் வேதாந்தோ நாம உபனிஷத். வேதானாம் அந்தே வித்தியதே, அந்தே இத்துக்கு அவசானே இது ஏகா அர்த்தம். அதோட நல்லது அந்த சப்தஸ்ய நிர்ணயா இத்தர்த்தம் வருத்தது. அந்தோ நாம நிர்ணய வேதஸ்ய தாத்பரியார்த்தா எத்த நிர்ணீயதே பரம தாத்பரிய விஷயபூதா பரமாத்மா உபனிஷத் பாகே நிர்ணீயதே இது கிருத்வா தாத் தேஷாம் உபனிஷத் வாக்கியானாம் வேதாந்தா இது சப்தா. அப்போ வேதாந்தா இத்துக்கே துவைத வேதாந்தம் அத்வைத வேதாந்தம் அப்படி எடுத்துக்க கூடாது, உபனிஷத்துன்னு அர்த்தம். உபனிஷத் வாக்கியம் இத்தர்த்தா தத்திர வேதாந்த சாஸ்திரைக கம்யம் வேதாந்த ரூபம் யத் சாஸ்திரம் சாஸ்தியதே அனேன சாஸ்திரம் வேதாந்த ஏவ சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் தேன கம்யம் போத்தியம் தேனைவ போத்தியம் ந பிரமாணாந்தரேன லப்யதே இது கதம் ஞாயதே வேதாந்தேனைவ போத்தியதே உச்சியதே வேதாந்த வாக்கியமேவ வதத்தி வேதாந்த வாக்கியனைவ இதம் அவகந்தவியம் இது வேதாந்த வாக்கியத்தினாலேயா அதான் பரமாத்மா தெரிஞ்சுக்கணும் பரமாத்மாவே தெரிஞ்சுக்கணும் என்றது வேதாந்த வாக்கியமே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. பசுது நாவேதவின் மனுதே தம் பிருஹந்தம் தம் பிருஹந்தம் பிருஹந்தம் இது சப்தசுக்கு அர்த்தா பிரம்மா இத்தர்த்தா ஒரே தாத்து பிரத்யம் மட்டும்தான் மாறுறது. பிருஹன் பிருஹந்தோ பிருஹந்தா பிருஹத் பிருஹதி பிருஹந்தி விடியாவது சொல்லுங்க நபும்சகமோ புல்லிங்கமோ பிரிஹி விருத்தோ இது தாத்து தாவதேவ பிருஹந்தம் இத்துக்தே பிரம்மத்தை அர்த்தம் அத்திருத்தம் புல்லிங்கம் எடுத்திருக்காரு அவதான் பரமாத்மானம் அவேதவித் நமனுதே யஹ வேதம் நஜானாதி சஹ நஜானாதி அஸ்ய அர்த்தகஹ வேதேனைவ அவகந்தும் சக்யதே இதி குலு ததேவ இத்யாதிஷு வேதாந்த சாஸ்திரம் அந்தரேண ப்ரஹ்மணோ போதா சம்பவ ஸ்ரவணாத் போத போதோ ந சம்பவதி இதி ஸ்ரூயதே.
5: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.